நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 31 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 7 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய எல்லை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5:50 நிமிடம் 55 நொடி.

0: குரளமுதம்.
1: கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் உள்ளானை உள்ளாது ஒளி.
2: கற்காத ஒருவனை பகைத்துக் கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது. குறள் எண் 870 அதிகாரம் பகை மாட்சி.
1: கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் உள்ளானை உள்ளாது ஒளி.
2: கற்காத ஒருவனை பகைத்துக் கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது. குறள் எண் 870 அதிகாரம் பகை மாட்சி.
0: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்களை, இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 6:30 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி 101.4 எஃப்எம் ரெயின்போவிலும் இடம்பெறும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு. காலை 8:02 சர்வதேச யோகா தினம் குறித்த சிறப்புரை வழங்குகிறார் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:30 மாநில செய்திகள். 8:40 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா. உரை வழங்குபவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா த்ரேஸ் அவர்கள். காலை 9:00 இசைப்பெட்டகத்தில் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 தமிழில் செய்திகள். 10:10 முத்து சிதறல். 10:30 முழுமையான ஆரோக்கியத்திற்கு யோகா. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்காணல். பங்கேற்பவர் மூத்த யோகக்கலை வல்லுநர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். காலை 11:02 தேன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரலில் பி

0: கே மல்லிகார்ஜுன சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உழவர் கடன் அட்டை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் ஓய்வு பெற்ற கட்டிட பொறியாளர் எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகானம் ஒலிக்கும். 2:40 இசை பயிற்சி. ஜோதிஸ்வரூபிணி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், ஜோதிஸ்வரூபிணி ராகம், கண்ட ஏகதாளத்தில் கற்றுத்தருகிறார் ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். மாலை 4 மணிக்கு அன்புள்ள அக்கா வானொலி நாடகம், நாடகத்தில் பங்கேற்பவர்கள் மரிய சேவியர் மேதோடியஸ், கே ஐயம்மாள், எஸ் சேவியர் லூதுசாமி, பி அனுராணி, எம் காந்தி செல்வன், வி கனகலதா, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. செய்தி சுருக்கத்திற்கு பின் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம், யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் ஜி நேஹா அவர்களுடன் ஓர் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றலில் சேத்துப்பட்டு சண்முகம் குழுவினர் வழங்கும் தாடகை வதம் தெருக்கூத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 6:25 திரைகானம் கேட்கலாம். நேர்களே, தரைவழி ஒலிபரப்பில் மாலை 6:40 மான்செஸ்டர் ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது நிலைய நிகழ்ச்சிகள், வழக்கமான நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மொபைலில் கேட்டு ரசிக்கலாம்.

நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் மாலை 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை இசை, 7 திரைகானம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகத்தில் வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகானம் ஒலிக்கும். 9:30 அக்னிபுத்திர பிஸ்மில், அகில பாரத நாடகம், ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் TS கோபால், அமைப்பு வேலு ஹரிஹரன். 10:00 ஆர் லக்ஷ்மி பிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.

0: platforms, INS Dhunagiri, INS Sanshodhak and INS Agre in Kolkata today. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach shipbuilders and engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. INS Dhunagiri, a Project 17A stealth frigate, is armed with BrahMos missiles and medium-range air defence systems. Minister for Railways, Information and Broadcasting and Electronics and Information Technology, Ashwini Vaishnav, will inaugurate and dedicate several key railway infrastructure projects aimed at enhancing passenger amenities and strengthening the rail network in Rajasthan today. He will flag off the Lalgarh Sabarmati Express from Bikaner Railway Station. In FIFA World Cup, Germany defeated Ivory Coast 2-1 in Toronto, Canada and clinched a spot in the knockout phase at the tournament. For Germany, Dennis Undaf scored twice. Earlier, Netherlands secured a commanding 5-1 victory over Sweden in Group F match at NRG Stadium in Houston, United States. Yesterday, in another match, Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தவத்தினை இடம்புரி என்ற வரிகள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் வருகின்றன. தவம் என்றால் இங்கு வாழ்க்கையை முழுமையாக துறந்துவிட்டு காட்டிற்கு போய் உட்கார்ந்து செய்வது தவம் அல்ல. தவம் என்றால் இங்கு பாரதி குறிப்பிடுபவை முயற்சி, கடும் முயற்சி, விடாமுயற்சி, அருஞ்செயல் என்கிறான். கைகேயி இராமனை காட்டிற்கு செல்லுமாறு கூறும் பொழுது, நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கும் தவம் மேற்கொண்டு பூழி வெக்கோணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா. கம்பன் தன் கவிதையில் இதை குறிப்பிடுகின்றான். காட்டிற்கு சென்று தவம் புரிவதையும் தவம் என்று சொல்லில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் காட்டிற்கு சென்றான், ஆனால் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கவில்லை. தன் மகத்தான அவதாரக் கடமையை தவமாகச் செய்தான். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் ஈத விரும்பியதை ஈதலாம். வையகத்தில் அன்பு சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறான். அன்பே தவம் என்ற அத்வைத்தை செய்தால் நமது முயற்சியில் வெற்றி பெறலாம் என்கிறான். யாகத்திலே, தவ யோகத்திலே, தனி யோகத்திலே, பல போகத்திலே, ஆகத்திலே, பல பக்தி கொண்டார் தம் அருளிலே உயர் நாடு என்கிறான். யாகம், தவம், யோகம் முதலவைகளெல்லாம் பல்வேறு முயற்சிகள் ஆகும். தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலில் முனைப்புடன் எது நேரிடும் இடர்படாமல் ஒரே குறியாக நிற்பது, செய்து முடிப்பது தவம் ஆகும். பொழுது புலர்ந்தது, யாம் செய்த தவத்தால் புண்மையிரும் கணம் போயின் யாவும் என்கிறான். பொழுது புலர்ந்து விட்டது, காலை புலர்ந்து விட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது, ஒளி பிறந்து விட்டது, இருள் கணங்களாக இருந்த புண்மை துன்பங்கள், இழிவுகள், கேடுகள் ஆகாதனையெல்லாம் போய்விட்டன. இவையெல்லாம் நமது கடும் முயற்சியால், கடும் தவத்தால் நிகழ்ந்திருக்கின்றன என்கிறான் பாரதி. கடல் அலைகளை கட்டுப்படுத்தி கடல் அரிப்பை தடுக்க முயற்சிப்பது கடும் தவமாகும். அதுபோல நமக்கும் நமது நாட்டிற்கும் ஆக வேண்டிய பணிகளை சரியான நேரத்தில் அன்றாட பணியாகச் செய்ய வேண்டும். அதனேத்தான் பாரதி, தவத்தினை தினம் புரி, நாமும் தவத்தினை நிதவும் செய்வோம் என்கிறான்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக மனோ பாடியுள்ள பாடல் பாடல் ஒலிக்கும் நேரம் காலை 6:15.

ஆகாஷ்வாணி நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல்விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆசனம் ஒன்றே அளவறிந்து ஏற்றக்கால் கூசினன் இன்றி 200 ஆண்டுமே வாயுவை வெல்லின் மனதை வெல்லலாம் வாயுவை வெல்லின் உயிர்நிலை காணலாம் திருமூலரின் யோக வாக்கு இது. நேர்களை, இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெற்ற மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 8:02.
1: ஆகாஷ்வாணி சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மகிழ்ச்சியான சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த உலகமும் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் இந்த உன்னதமான 12வது சர்வதேச யோகா தினத்தில் உங்களோடு யோகாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமதிப்பும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை நோயற்றதாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றும் யோகா என்பது கருப்பொருளின் விளக்கம் ஆகும். கடந்த 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையையும் வேண்டுகோளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இன்று உலகம் முழுவதும் உள்ள 170 மேற்பட்ட நாடுகள் சாதி மத இன எல்லைகளை கடந்து இந்த தினத்தை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றன என்றால் அது நம் முன்னோர்கள் உலகிற்கு அளித்த யோகா எனும் கொடையின் வலிமையை காட்டுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும். நம்மில் பலர் யோகா என்பதை ஏதோ உடலை வளைத்து செய்யும் ஒரு கடினமான உடற்பயிற்சி என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. யோகா என்ற சொல்லின் உண்மையான பொருள் இணைப்பு என்பதாகும். நம் உடலையும் நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்றையும் கட்டுக்கடங்காமல் ஓடும் நம் மனதையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னத பாலமே யோகா ஆகும். சுருக்கமாக சொன்னால் இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்குகிறது. நேயர்களே, நாம் இன்று நவீன வடிவத்தில் பார்க்கும் யோகாவிற்கு பின்னால் 1000 பாரம்பரியம் உள்ளது. நம்மில் பலர் யோகா என்பது ஏதோ அண்மை காலத்தில் உருவான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் பாரம்பரிய யோகா என்பது நம் பாரத தேசத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் உறைவிடம் ஆகும். சுமார்

ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்ட காலத்திலிருந்தே தொடரும் ஒரு உன்னதமான தொன்மை வாய்ந்த வாழ்வியல் கலையாகும். பாரம்பரிய யோகாவின் சில முக்கியமான அம்சங்களை நாம் அறிந்து கொள்வதே அவசியம் என்று நினைக்கிறேன். வேறு வேறு தலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்த யோக கலைகளை யோக கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் ஒருங்கிணைத்து யோகாவை எட்டு நிலைகளாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு அருளினார்கள். அந்த எட்டு யோக நிலைகள் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்பனவாகும். யமம் என்பது நாம் சமுதாயத்தில் பிற மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவது, அதாவது சமுதாய ஒழுக்கம் சார்ந்தது. நியமம் என்பது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. நாம் நம் மனதையும் அக வாழ்க்கையையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் பற்றி கூறுவதாகும். உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய பல உடல் நிலைகளை குறித்து கூறுவது ஆசனம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலை பற்றியது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை கூட்ட வல்லது பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த நான்கு நிலை யோக பயிற்சிகளும் நம் மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கின்றன. இதிலிருந்து பாரம்பரிய யோகா என்பது வெறும் உடலை வளைப்பது மட்டுமல்ல, அது மனிதனை ஒழுக்கமுள்ளவனாகவும் மன அமைதி கொண்டவனாகவும் மாற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மனிதனை அவனுடைய மனதை வைத்தே பிரபஞ்சத்தோடு இணைத்து பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியாக அவன் விளங்குவதை உணர வைத்து அந்த மனிதனின் வல்லமையையும் அவனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்த வல்லது யோகம். யோகா பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் சித்தர்களின் யோக பாரம்பரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் மண்ணிற்கும் பாரம்பரிய யோகாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் யோகக்கலையை மருத்துவத்தோடும் தத்துவத்தோடும் இணைத்து வளர்த்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் பாடியுள்ளார். உடலை பாதுகாக்கும் பொழுதுதான் உயிரை காக்க முடியும். அதற்கு யோகாதான் மிகச்சிறந்த வழி என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் பாரம்பரியம் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இன்று நாம் செய்யும் ஃபிட்னஸ் யோகாக்கள் உடல் எடையை குறைக்கவோ அல்லது அழகை கூட்டவோ பயன்படலாம். ஆனால் பாரம்பரிய யோகாவின் முதன்மை நோக்கம் சித்த விருத்தி நிரோதகா என்பதாகும். அதாவது அலைபாயும் மனதை உள்முகமாக திருப்பி மனிதனை அவனது அக உலகத்தோடு இணைப்பது என்பதாகும். இந்த நவீன உலகில் யோகா ஏன் அவசியம் என்றால், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாம் மிக வேகமாக வளர்ந்துவிட்டோம். ஆனால் அதே வேகத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் தூக்கமின்மையும் நம் வாழ்வின் அங்கங்களாக மாறிவிட்டன. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம்தான். யோகாவின் ஒரு பகுதியான பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை நம் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது பதற்றத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியையும் பெருமளவு கூட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு மன ஆரோக்கியம் சென்று சேர்ந்தாக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியம். தொடர்ந்து யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது. தசை மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலின் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நவீன கால வாழ்வியல் நோய்களை

0: கட்டுப்படுத்த யோகா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட உன்னத நோக்கத்தோடு இந்த நாளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நாம் வெறும் தற்காலிக ஆரோக்கியத்திற்காக அன்றி நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாவை மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகெங்கும் விதைத்து வருகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மிடம் எவ்வளவுதான் செல்வமும் வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை எவ்வித செலவும் இன்றி நமக்கு தரவல்லது யோகா. நேயர்களே, யோகா என்பது ஏதோ ஜூன் 21ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மறக்கும் விஷயமல்ல. அது ஒரு தொடர் பயணம். 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் நமக்காக, நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்க நாம் பழக வேண்டும். அது அன்றைய நாள் முழுவதையும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனும் நேர்மறை ஆற்றலுடனும் கடக்க உதவும். எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
4: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
3: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
5: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
6: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
5: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
6: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
5: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
6: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை ESI மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக

0: இருந்து பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக

0: தெரிவித்தார். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ அமைப்போ தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு இருமுறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் காலை 8:40. ஆகாஷ்வாணி.
3: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல்வாகு வேண்டும் என்று

0: என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாது கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்குமானவை.
1: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.

0: அது குட் நைட் படத்திற்காக லலிதா சுதா பாடிய பாடல்.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
5: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஏன் சார் பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
7: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
6: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

0: நேரம் காலை 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா த்ரேஸ் அவர்களின் உரை கேட்கலாம்.

அனுலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். இது வயதானவர்களுக்கும் மருத்துவ பயனாளர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் அதிக நேரம் நிற்க முடியாதவர்களுக்கும் அலுவலகத்தில் அதிக நேரம் அமர்ந்து கொண்டே பணிபுரிபவர்களுக்கும் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் பண்ணுவதற்கு சிறந்த ஒரு பயிற்சி. இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலில் பார்ப்போம். முன்பெல்லாம் 80-90 வயதானவர்கள் கூட யாருடைய துணையுமின்றி அழகாக நடந்து சென்றார்கள். மூட்டுகளில் சிறு வலிகள் மட்டும் இருந்தது. கொஞ்சம் வலி நிவாரண தைலங்களை மட்டும் பயன்படுத்தி மூட்டுகளை அசைத்தார்கள். தரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அதிக தூரம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கால்களில் செருப்புகள் இல்லாமல் நடந்தார்கள். வயல் வரப்புகளில் கூட கால் வழுக்காமல் தடுமாறாமல் நடந்தார்கள். மரம் ஏறினார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்தார்கள். இறுதி காலம் வரை யாருடைய துணையுமின்றி காலை கடன்களை கழித்தார்கள். மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று உடல் உழைப்பு இல்லாததால் 30 வயதினர் கூட கால்வலி, கைவலி, கழுத்து வலியால் அவதிப்படுகிறார்கள். 40 வயதினர் கால்களை மடக்கி கீழே அமர முடியாமல் சிரமப்படுகிறார்கள். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்களாக மருத்துவமனை நோக்கி ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களையும் சந்தித்து ஒவ்வொரு நாட்களையும் ஒதுக்கி மருந்துகள் உட்கொள்கின்றனர். இவர்கள் கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள். படியேற முடியவில்லை. மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மூச்சு திணறல் ஏற்படுகிறது. கால்களை அசைக்காமல் அதிக நேரம் கீழே தொங்க போட்டுக்கொண்டே இருப்பதால் வெறிகோஸ்வையின் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். நிரந்தர நோயாளிகளாக வீட்டுக்குள் முடங்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதென கருதி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். 60 வயது வரை அலுவலகங்களில் சுறுசுறுப்பாக பணியாற்றியவர்கள், சந்தோஷமாக பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள், அடுத்தவர் மீது அக்கறையுடன் மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களை கவனித்த செவிலியர்கள், பணி நிறைவு பெற்று ஓய்வு நிலை வந்தவுடன் வீட்டிலேயே முடங்கி வாழ்க்கையின் இறுதிகட்டம் வந்து விட்டதாக எண்ணி சந்தோஷத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து தள்ளாடுகிறார்கள். இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். கீழே அமர முடியாதவர்கள், தனியாக நிற்க நடக்க முடியாதவர்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி பண்ண முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள முடியும். சுய அன்பு, சுய கவனிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை தொடர்பு கொண்டு சேர் யோகா பயிற்சியை பெற்று வீட்டிலிருந்தே யாருடைய உதவியையும் நாடாமல் மெதுவாக நிதானமாக முதலில் சிறு சிறு அசைவுகளை நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ண ஆரம்பியுங்கள். இதை முதலில் முகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதை ஃபேஸ் யோகா அல்லது முக யோகா என்று அழைக்கிறோம். இந்த முக யோகாவை அனைத்து வயதினரும் பண்ணலாம், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணலாம். இந்த முக யோகாவின் பயன்கள் என்று பார்த்தால், முகத்தில் உள்ள சதைகளுக்கு பயிற்சி அளிப்பதால் நெற்றியில் உள்ள ஃப்ரான்டலிஸ் மசல் அதிக இரத்த ஓட்டம் கிடைத்து நெற்றி சுருக்கம் குறைகிறது. கண்களுக்கான பயிற்சி கொடுக்கும் போது, அதாவது கண்களை இறுக்கமாக மூடி திறக்கும் போது, கண்களை சுற்றியுள்ள ஆர்பிகுலாரிஸ் அகுலை என்ற சதை பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுப்பதால் கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கம், அதாவது அண்டர் ஐ பஃபினஸ் என்று நாம் சொல்லுவோம், இதையும் இந்த பயிற்சி போக்குகிறது. கன்னங்களுக்கான பயிற்சியில் குறிப்பாக முகத்தை சிரிப்பது போல் வைத்து நார்மலுக்கு வர வேண்டும். இது கன்னத்தில் உள்ள சைக்கோமேட்டிகஸ் மேஜர், சைக்கோமேட்டிகஸ் மைனர் மசில்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக உதட்டை குவித்து முத்தமிடுவது போல் செய்வது உதட்டில் உள்ள ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் சதைக்கு நல்லது. அடுத்ததாக தாடைக்கு மற்றும் கழுத்து பகுதிகளுக்கான பயிற்சி, அண்ணாந்து பார்த்து மேற்கூரையை முத்தமிடுவது போன்ற பயிற்சி செய்வது, இது தாடையில் உள்ள தொங்கு சதையை குறைக்கிறது. இந்த பயிற்சி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஃபேசியல் நர்வ் என்று சொல்லக்கூடிய செவந்து கிரேனியல் நர்வ், இது ஃபேஸ் யோகா பண்ணும்போது நேரடியாக தொடர்புடைய நரம்பு. இது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஸ்மைலுக்கு பொறுப்பான சதைகளை நேரடியாக துண்டு

ஏற்படுவது. மேலும் ட்ரைஜெமினல் நரம்பு, சென்சரி நர்வ் என்று நாம் சொல்லுவோம், முகத்திற்கு தொடு உணர்வு, வெப்பம், அழுத்தம் கொடுக்கும் நரம்பு, இந்த நரம்பும் தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு, முகயோகா, ஆழ்ந்த சுவாசம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தாடைக்கான மசாஜ் பண்ணும்போது இந்த நரம்பு தூண்டப்படுவதால் மன அழுத்தம், மன சோர்வை குறைக்கும். மேலும் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி மனதை அமைதிப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு முகவாத நோய் வருவதை பார்க்கலாம். இந்த முகவாதம் என்று அழைக்கப்படும் இந்த நோயானது முகத்தின் ஒரு பக்க தசைகளில் திடீரென ஏற்படும் தற்காலிக பலவீனம் அல்லது முடக்கமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் யோகா மருத்துவர்கள் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி முக சதைகளுக்கான ஃபேசியல் எக்ஸசைஸ் பண்ணுவது விரைவான குணமடைதலுக்கு உதவும். ட்ரைஜெமினல் நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது ட்ரைஜெமினல் நியூராலஜி என்ற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போது முகத்தில் மின்னல் தாக்கியது போன்ற கடுமையான வலி உருவாகும். இந்த பிரச்சனைக்கும் ஃபேஸ் யோகா மற்றும் கழுத்து பயிற்சிகள் கொடுக்கும் போது நரம்பின் அழுத்தத்தை குறைக்க இது உதவும். மூச்சு பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்ததாக செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்கிற கழுத்து எலும்பு தேய்மானத்தால் பெரும்பாலானோர் கழுத்து வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே கழுத்து வலி ஆரம்பமாகிறது. ஏனென்றால் கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்துவது, மடிக்கணினியில் அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பது, இரு சக்கர வாகனத்தில் அதிக தூரம் பயணிப்பது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தலையணையை உபயோகப்படுத்துவது, மேலும் பல காரணங்களால் கழுத்து வலி வருகிறது. சிலருக்கு கழுத்து வலி அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும். எனவே இவர்கள் கழுத்து வலியை குறைக்க, தசை இறுக்கத்தை தளர்த்த மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்த கழுத்து பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். கழுத்தை மேலும் கீழும் வலப்புறமும் இடப்புறமுமாக திருப்பி 5 முதல் 10 முறை பயிற்சியை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக கழுத்தை அழுத்தும் பயிற்சியை செய்யலாம். உங்கள் கைகளை நெற்றியில் வைத்து தலையை முன்னோக்கி அழுத்தவும், இதேபோல் கைகளை தலைக்கு பின்னால் வைத்து பின்னோக்கி அழுத்தவும். ஒவ்வொன்றையும் 5 முறை செய்யலாம். அடுத்ததாக தோள்பட்டை வலி. இது பொதுவாக நீரழிவு, தைராய்டு பிரச்சனைகள், பார்கின்சன்ஸ் நோய், இதய நோய் உள்ளவர்களுக்கு காணப்படும். இதில் ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டை மூட்டுகளில் ஏற்படும் இறுக்கம் காரணமாக கைகளை அசைக்க முடியாமல் வலி ஏற்படும். அடுத்ததாக ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய், மூட்டுகளுக்கு இடையே உள்ள கார்ட்டிலேஜ் தேய்மானம், வீக்கம் மற்றும் வலி போன்றவற்றால் அதிக பேர் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மேலும் கழுத்து பகுதியிலுடைய நரம்பு அழுத்தப்படுவதால் தோள்பட்டை வலி வருவதையும் நாம் பார்க்கலாம். இதற்கு தோள்பட்டைக்கான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். தோள்பட்டையை வட்ட வடிவமாக முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி அசைக்கும் போது, அதாவது ஷோல்டர் ரொட்டேஷன் என்ற ஒரு பயிற்சியை நாம் இந்த வலிக்காக கொடுக்க வேண்டும். சிலருக்கு டார்சல் ஸ்பைனல் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி, இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடது புறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி, அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு, பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால் வரக்கூடியது. இது பொதுவாக கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. இதோட அறிகுறிகள் என்னவென்றால், கைகள் மற்றும் கால்களில் உணர்ச்சி குறைதல், கூச்ச உணர்வு, ஊசி குத்துவது அல்லது எறும்பு ஊறுவது போன்ற உணர்வு, எரிச்சலான

0: அல்லது குத்துவது போன்ற வலி, குறிப்பாக இரவில் இந்த வலி அதிகரிக்கும். தசைகள் பலவீனமடைதல், பொருட்களை பிடிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளை பார்க்கலாம். இதனோட வேறு சில காரணங்கள் நீரழிவு நோய், வைட்டமின் B12 மற்றும் போலிக் அமிலம் குறைபாடு, நரம்புகளில் ஏற்படும் விபத்து அல்லது அழுத்தத்தாலும் மற்றும் வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளாலும் இந்த பெரிஃபெரல் நியூரைட்டிஸ் பிரச்சனை வருகிறது. இதற்கான சிகிச்சைகள் என்று பார்த்தால், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கைகளை மற்றும் கால்களை மடக்குதல், கை விரல்களை மடக்கி நிமிர்த்தல், கால் விரல்கள் மற்றும் குதிகால்களை உயர்த்துதல், கணுக்கால் மற்றும் கை மணிக்கட்டுகளை வட்ட வடிவமாக வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல், கை விரல்களை இறுக்கமாக மூடி விரித்தல், கால் மூட்டு மற்றும் கை மூட்டுகளை மடக்கி பின் நீட்டுதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. மேலும் மூட்டுவலி உள்ளவர்கள், பார்க்கின்சன்ஸ் நோய் அதாவது நடுக்குவாதம் உள்ளவர்களுக்கும் சேர் யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி பண்ணுவது, முக்கியமாக நாடி சுத்தி பயிற்சி, பிராமரி பிரணாயாமா, சீத்கரி பயிற்சிகள், கபாலபதி மூச்சு பயிற்சி, நம் நரம்பு மண்டலத்தில் உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்தி மன அமைதியை தருகிறது. இதனால் இதய படபடப்பு, அதிக இரத்த அழுத்தம் குறைகிறது. பிராமரி பிரணாயாமா என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி மூளையின் செரிபிரல் கார்டெக்ஸ் மற்றும் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை தூண்டுவதால் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கவன சிதறல்கள் மறதியை குறைக்கிறது. மேலும் டோப்பமைன் என்பது மூளையில் சுரக்கும் ஒரு முக்கிய நரம்பிய கடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மகிழ்ச்சி மற்றும் மோட்டிவேஷன் உந்து சக்திக்கான ஒரு மெசஞ்சர். உடலின் அசைவுகள், தசை இயக்கங்களை சீராக வைத்திருக்க இது உதவுகிறது. இதனால்தான் இது குறையும் போது பார்க்கின்சன் டிசீஸ் அதாவது நடுக்குவாதம் ஏற்படுகிறது. நாடி சுத்தி மற்றும் பிராமரி பிரணாயாமாக்கள் பண்ணும்போது டோப்பமைன் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. கண்களை மூடி சுவாசத்தை கவனித்து ஆழமாக மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடுவது, தியானங்கள் குறிப்பாக ஓம்கார் மெடிடேஷன் பண்ணுவது மூளையின் ஆல்பா அலைகளை அதிகப்படுத்தி மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும். எனவே வெளியே நடமாட முடியாமல் வீடுகளில் முடங்கிவிட்டோமே என்ற எண்ணத்தை விடுத்து நம்மீது நாமே சுய அன்பு செலுத்தி சுய பாதுகாப்பை அதாவது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்படும் நாற்காலி யோகாவை கற்று இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்டீர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷவாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சி கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் 1930 June 2 தமிழ்நாட்டிலுள்ள மாயவரம் அருகே திருவெங்காட்டில் பிறந்தார். அவர் தனது ஆரம்பகால இசை பயிற்சியை தந்தை திரு என் ஸ்ரீனிவாச ஐயரிடம் பெற்றார். தொடர்ந்து கர்நாடக இசையின் முடிசூடா மன்னர்

ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களிடம் 15 ஆண்டுகள் இசையில் மேல் பயிற்சி பெற்றார். தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமனின் கர்நாடக இசையுலக வளர்ச்சி அபாரமாக இருந்தது. தனது குருவைப் போலவே அவரும் கலை தனித்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்து ஒரு சிறந்த கலைஞராக பாராட்டுகளை பெற்றார். இந்திய இசையின் மீது அவருக்கு இருந்த அபிமானம் காரணமாக கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி இசை அமைப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை விட ஒற்றுமைகளையே அவர் அதிகம் கண்டார். அவர் தனது இசை கச்சேரிகளில் பிரபலமான பாடல்களை குறைவாக பாடி அரிதான கீர்த்தனைகளையே அதிகம் பாடினார். அரிதாகவே கையாளப்பட்ட இசை சிக்கல்கள் நிறைந்த விவாதி ராகங்களில் அவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். அவர் விவாதி ராகங்களில் ஒரு நிபுணராக திகழ்ந்ததுடன் தனது குருவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்ருதிபேதம் நுட்பத்தையும் பிரபலப்படுத்தினார். சந்திரஜோதி, சுசரித்ரா, ஹம்சநாதம் போன்ற விவாதி ராகங்களில் அவர் வழங்கிய இசை வடிவங்கள் இசை ரசிகர்களால் போற்றப்பட்டன. ஷண்முகப்பிரியா, கல்யாணி, சங்கராபரணம், காபி நாராயணி போன்ற தனது குருவின் தனித்துவமான ராகங்களுக்கு அவர் அழியா புகழை தேடித்தந்தார். வித்வான் திருச்சூர் வி. ராமச்சந்திரனுடன் இணைந்து அவர் ஜிஎன்பியின் கீர்த்தனைகளின் முதல் தொகுதியை ஸ்வர குறிப்புகளுடன் ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதை திரு ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களே வெளியிட்டார். ஒரு இசை ஆய்வாளராக இருந்த அவர் த்விமத்தியம ராகங்களை உருவாக்கியதன் மூலம் புகழ் பெற்றார். இதில் அவர் முதல் 36 மேள ராகங்களின் பஞ்சமத்தை நீக்கி அதற்கு பதிலாக பிரதி மத்தியமத்தை பயன்படுத்தினார். கோட்பாடு ரீதியாக 36 புதிய ராகங்களின் தொகுப்பை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அவற்றை பாடியும் காட்டினார். அவை கர்நாடக இசையின் அரிதான படைப்புகள் என்று போற்றப்பட்டன. அவர் பிரபலமான மற்றும் விவாதி ராகங்கள் இரண்டிலும் பல வர்ணங்கள், கீர்த்தனைகள், அஷ்ட ராக மாளிகைகள் மற்றும் தில்லானாக்களை இயற்றினார். கர்நாடக இசையில் ஸ்ருதி தெளிவை மேம்படுத்துவதற்கான முறைகளையும் புதுமையான கற்பித்தல் முறைகளையும் அவர் உருவாக்கி சோதித்தார். அவர் பல விருதுகள் மற்றும் பட்டங்களால் கௌரவிக்கப்பட்டார். அவர் ஆகாஷவாணியில் டாப் கிரேட் இசைக்கலைஞராகவும் திகழ்ந்தார். அவரது வாழ்க்கையையும் படைப்புகளையும் பற்றிய ஒரு ஆவணப்படம் சுனாத வினோதன் என்ற பெயரில் டிவிடி வடிவத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துணை சிறப்புகளை பெற்ற திரு தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை இப்போது கேட்க உள்ளோம். டி. ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, கௌளை ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து இதி நியாயமா, மாளவி ராகம், ஆதி தாளம், பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை கேட்டீர்கள். டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி,

0: யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற

0: சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேர்மை பொழுது 10:15. சென்னை மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக KJ யேசுதாஸ் பி சுசீலா குரல்களில் வருவது உரிமை குரல் படப்பாடல்.

0: நேரம் இப்பொழுது 10:15:30. உங்கள் கவனத்திற்கு பகுதியை தொடர்ந்து முத்துச்சிதறலை கேட்கலாம். இப்பொழுது உங்கள் கவனத்திற்கு
1: உலக யோகா தினம் சிற்றுரை கேட்கலாம். இன்று June 21 உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசின் முயற்சியால் 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் 177 நாடுகளின் ஒருமித்த ஆதரவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தினம் நமது பழங்கால பாரம்பரியத்தின் உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதிபலிக்கிறது. யோகா என்பது இந்தியாவின் பண்டைய பாரம்பரியம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே யோக கலை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய வேத காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் யோகத்தை வளர்த்தனர். பதஞ்சலி முனிவர் கிமு 2 எழுதிய யோக சூத்திரங்கள் யோகாவின் அடிப்படை நூலாகும். இதில் 8 அங்கங்கள் விவரிக்க

0: பிரிக்கப்பட்டுள்ளன. இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம், சமாதி. யோகாவை பற்றிய குறிப்புகள் பகவத்கீதையிலும் இன்னும் பிற இதிகாச நூல்களிலும் யோகத்தை பற்றிய ஆழமான குறிப்புகள் உள்ளன. யோகாவை உலகிற்கு கொண்டு சென்ற பெருமை இந்தியாவிற்கே உரியது. 19ஆம் நூற்றாண்டு சுவாமி விவேகானந்தர் 1893 சிக்காகோ உலக மத மாநாட்டில் யோகாவை அறிமுகப்படுத்தினார். இன்று உலகின் பல நாடுகளில் யோகா பள்ளிகளில் உள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் 2014 ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலகம் முழுவதும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், வயதான காலத்திலும் ஆரோக்கியமான வாழ்வு. தினசரி யோகா பயிற்சி செய்பவர்களுக்கு பல அற்புத பலன்கள் உண்டு. உடல்நலத்தை மேம்படுத்தி நோய்களை தடுக்க உதவுகிறது. மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை ஆகியவற்றை போக்கி மனதிற்கு அமைதியை தருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஆயுளை நீட்டிக்கிறது. வீட்டில் இருந்தபடியே எளிமையான யோகா செய்யலாம். சூரிய நமஸ்காரம், தாடாசனம், பத்மாசனம் போன்ற எளிய ஆசனங்கள் போதும். காலையில் வெறும் வயிற்றில் 20 முதல் 30 நிமிடங்கள் பயிற்சி செய்தால் போதும். சுவாசத்துடன் இணைத்து செய்ய வேண்டியது முக்கியம். தியானம் மூலம் மனதையும் ஒருமுகப்படுத்தலாம். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தால்தான் வாழ்க்கை முழுமையடையும். இன்று முதல் யோகாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குவோம். யோகா என்பது இந்தியா உலகிற்கு அளித்த அரிய பரிசு. நாம் அனைவரும் யோகாவை நமது அன்றாட வாழ்வில் இணைத்துக் கொண்டு உடல்நலத்துடன் மன அமைதியுடன் வாழ்வோம். இந்திய பாரம்பரியத்தை பெருமையுடன் போற்றுவோம். உலக யோகா தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.
1: நேரம் இப்பொழுது 10:18:30. முத்துச்சிதறலில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் P சுசீலா குரல்களில் வருவது தீர்க்க சுமங்கலி பட பாடல்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: இன்று நம்மை சுற்றி யோகா குறித்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ள இவ்வேளையில், நம்மை சுற்றி பகுதியில் மடல் மாணிக்கம் கூறும் கருத்துக்களையும் செவிமடுப்போமா?
4: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
5: அன்புள்ள கணேசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலக யோகா தினம், பன்னாட்டு யோகா நாள். 2015ஆம் வருடம் முதல் இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவிப்போடு கொண்டாடப்பட்டு வருது. நமது பாரத பிரதமர் தான் உலக அளவில் இந்த யோகா கலையை கொண்டு சென்றவர். அவருமே யோகா பயிற்சியை மேற்கொண்டு வருபவர். அனைவரையும் யோகா பயிற்சி செய்ய வலியுறுத்தி வருகிறார். உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் பயக்கும் யோகா பயிற்சியை இன்று மட்டுமல்ல என்றும் தினமும் செய்யணும். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோக கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவச் செய்யணும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்பாங்க.

0: அப்படித்தான் உலகம் முழுக்க எடுத்து செல்லும் நோக்கம் சர்வதேச யோகா தினத்தை அறிவிக்க சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையிடம் 2014 செப்டம்பர் 27 நாள் நமது பாரத பிரதமர் எடுத்துரைக்க, அடுத்த வருடம் 2015 முதல் ஜூன் மாதத்தின் 21 நாள் அறிவிக்கப்பட்டு இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது. கணேசன் ஐயா, இதெல்லாம் நமது பாரம்பரியம். நமது உடல் ஆரோக்கியத்தை பேண யோக பயிற்சி மேற்கொள்வோம். யோகா இயற்கையாகவே உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தசைகளை வலுவாக்குகிறது. இதனால மூளைக்கு போகும் ரத்தம் சீராக செயல்பட்டு நம்மளை சுறுசுறுப்பா வச்சிருக்கு. அதோட எந்த கவலையாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வாழ உதவுகிறது யோகா. பல கோணங்களில் உடலை சுருக்கி செய்யும் பயிற்சி தான் இது. இதன் மூலம் மனதையும் உடலையும் இணைத்து ஆரோக்கியத்தை பெற முடியும். சொல்வதை கடுதாசியில் எழுதுவதை காட்டிலும் அதை அனுபவித்தால்தான் அதன் நன்மைகளை உணர முடியும். இரத்த அழுத்தத்தை சீராக்குதல், மன அழுத்தத்தை குறைத்தல், கொழுப்பை நீக்குதல், இதெல்லாம் யோகாவினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். இதை தொடர்ச்சியா செய்யணும். எல்லாரும் இதை செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் கூட சிறந்த உடல் அமைப்பை பெற யோகா செய்யணும். செய்தால் சோர்வை போக்கி, டென்ஷனை தவிர்த்து, திசுக்களை தளர்வடைய செய்து, இரத்தத்தை பெருக்கி, செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தி நரம்புகளை சீராக்கலாம். அப்புறம் கர்ப்பகாலத்தில் உண்டாகும் இரத்த சோகை, முதுகு வலி, கால் வலி, செரிமான கோளாறு போன்றவை சீராகும் யோக பயிற்சியினால். சுவாச கோளாறையும் சரி செய்ய வல்லது. கணேசனையா, முதல்ல யோக கலை பயிற்றுனர்கள் மூலமா கற்றுக்கொண்டு அப்புறம் நாமளே செய்துக்கலாம். எதையும் நிபுணத்துவம் பெற்றவர்களிடம் கற்று தேர்ந்து பிறகு செய்யணும். மூளையின் சிந்திக்கும் திறனுக்கும் உருவாக்கும் திறனுக்கும் உள்ள சமநிலையை உண்டாக்கும் தன்மை யோக கலைக்கு உள்ளது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பாங்க. நோயற்ற உடலே ஆரோக்கியமானது. மூளைக்கும் உணர்வுக்கும் சமநிலை இல்லாத நிலை ஆரோக்கியமற்றதே. அதனால நம்மால் முடிந்த நன்கு தெரிந்து கொண்ட யோக பயிற்சிகளை தினமும் மேற்கொள்ளணும். எப்படி அன்றாடம் காலையில நடைப்பயிற்சி போறோமோ அப்படி உடற்பயிற்சி, யோகா பயிற்சி எல்லாம் செய்யணும். இது ஏதோ அடுத்தவருக்காக, நமது குடும்ப அங்கத்தினர்களுக்காகன்னு நினைக்க வேண்டாம். நமது உடல் நலனுக்காக செய்யணும். உங்களுக்கு தொப்ப இருக்கா இல்லையா குனிஞ்சு பாருங்க. நவுக்காசனா, உஸ்த்ராசனா, கிரஞ்சஸ் போன்ற யோகாசனங்களை தினமும் செய்தால் தொப்பையற்ற வயிறு பெறலாம். இதனுடன் சீரான உணவு முறையை பின்பற்றணும். எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: நிறைவுற்றது முத்துச்சிதறல். நேரம் இப்பொழுது 10:30.
1: ஆகாஷ்வாணி

முழுமையான ஆரோக்கியத்திற்கு யோகா. சர்வதேச யோக தினத்தையொட்டி ஒரு சிறப்பு நேர்காணல். பங்கேற்பவர் மூத்த யோக கலை வல்லுநர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள்.

வணக்கம் நேயர்களே, இன்று சர்வதேச யோக தினம். 2014 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்மொழிவால் ஐக்கிய நாடுகள் சபையால் June 21 சர்வதேச யோக தினம் என்று அறிவிக்கப்பட்டது. முதல் கொண்டாட்டங்கள் 2015 June 21 தொடங்கியது. ஏன் June 21? காரணம் இல்லாமல் இல்லை. அன்றைய தினம்தான் கோடைகால சங்கராந்தி,

0: அதாவது சம்மர் சால்ஸ்டைஸ் அமைகிறது. இது என்னவென்றால், பூமியின் அச்சு சூரியனை நோக்கி அதிகபட்சமாக சாய்ந்திருக்கும் நிகழ்வாகும். இது வடக்கு அரைக்கோளத்தில் ஆண்டின் மிக நீண்ட பகலையும் குறுகிய இரவையும் குறிக்கிறது. ஆன்மீக ரீதியாக சூரியனின் சக்தி உச்சத்தில் இருக்கும் இந்நாளானது ஆற்றலை மேம்படுத்தவும் மனதை ஒருமுகப்படுத்தவும் யோகா பயிற்சி செய்ய மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரத்தின் மூத்த ஆசிரியரும் யோகக்கலை வல்லுநருமான எஸ் ஸ்ரீதரன் அவர்களோடு இன்று உரையாடப் போகிறோம். டிவி கே தேசிகாச்சார் அவர்களின் சீடராக 3 தசாப்தங்களாக யோகக்கலையின் நுணுக்கங்களை கற்றுள்ளார். உலக நாடுகளில் நடைபெறும் யோக தின விழாக்களில் ஆர்வத்தோடு பங்கேற்பவர். ஒரு யோகியின் சரித்திரம் என்ற தமிழ் நூலையும் பிரணிதானா என்ற ஆங்கில நூலையும் எழுதியுள்ளார். இனி அவருடன் உரையாடலாம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: ஐயா, இன்றைய தினத்தின் முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஒரு முக்கியமான அம்சம் இதில் என்னென்னா, எதற்காக மாண்புமிகு மோடி அவர்கள் சர்வதேச யோக தினம் என்று கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார் என்று பார்த்தோமானால் ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கிறது. அதாவது அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறார் யோகாவை. எல்லாரும் ஒரே நேரத்தில், இன்ஃபேக்ட் உலக அளவில் இந்திய நேரம் காலையில் 7 மணிக்கு அப்படின்னு, அன்றைக்கி எல்லோரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்யுங்க அப்படிங்கிறது அவருடைய, அதுதான் இன்னி வரைக்கும் அன்றைக்கி செய்யப்படுறது. இப்போ அந்த மாதிரி செய்யறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு தினத்தை எப்படி வேணால் கொண்டாடலாம், அன்னி முழுக்க கொண்டாடலாம், வேறு வேறு இடத்துக்கு போகலாம், என்ன வேணால் செய்யலாமே. இப்போ மற்றதும் நடக்குது. அவர் பரிந்துரைத்த காரணம் என்னென்னா, நான் என்பதிலிருந்து நாம் என்ற எண்ண மாற்றம் வர வேண்டும். எல்லோரும் சேர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது அந்த பயிற்சின்ற மாதிரி ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, மன அமைதி, எல்லோரும் சேர்ந்து இருக்கணும், வாழணும் அப்படிங்கக்கூடியது வசுதெய்வ குடும்பம் என்றும் அவர் சொல்லுவார். இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப மிகவும் அவசியம். அமைதியை நாடி எல்லோரும் வளர்ச்சி திட்டங்களில் போகணும். அதற்கு இது ரொம்ப மிகவும் உதவும். இந்த தினத்தினோட முக்கியத்துவத்துக்கு முதல்ல சொல்கிறேன். அடுத்தது, யோகாவை எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகிறதுன்னா, எல்லாரும் அந்த நேரத்திற்கு ஒரு மணி நேரமோ அந்த நேரத்தின் பொழுது எல்லோரும் மனதும் ஒன்று இணையும். யோகம் என்றாலே இணைதல்னு பொழுது எல்லோரும் சேர்ந்து இணையணும். புரியுதா? இது ஒரு புது முயற்சி. இது இப்போ நம்ம 12வது வருஷத்தில் இருக்கோம். இந்த முயற்சி ரொம்பவும் வெற்றிகரமாக போயின்ட்டுருக்கு. இது வெற்றிகரத்தினால என்னென்னா, பல இடங்களில் செய்யப்படுறது, பல நாடுகளில் செய்யப்படுறது. அந்த நேரத்தில் செய்யக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டு, பல மடங்கு ஜாஸ்தி ஆகுது.
0: அதாவது காலை 7 மணி சொல்கிறீங்க?
1: ஆமாம். அந்த நேரத்தில் அவரே செய்கிறாரு. அவரும் வந்து இப்போ இந்த தரம் கல்கட்டாவில் இருக்க போகிறாரு. ஒரு வருஷம் ஒரு இடங்களுக்கு போய் அவரே முன்னின்று பின்னாடி பக்க நிறைய பேரோட சேர்ந்து செய்கிறாங்க. நம்மளாம் என்ன செய்கிறோம், மற்ற இவங்கள்லாம் யோக ஆசிரியர்கள் யோகங்களெல்லாம் ஒரு இடங்கள், ஸ்கூலு, காலேஜு, எல்லா இடங்களுக்கும், ஆஃபீஸஸு, எல்லா இடத்துக்கும் போய் அந்த நேரத்தில் அதை நல்ல காரியத்தை செய்யணும். அந்த சமயங்களில் அந்த கூடுதல் வந்து ஒரு பெரிய விசேஷமான கூடுதலாக அமைஞ்சுட்டுருக்கு. இதனுடைய பக்க விளைவுகள் என்னன்னு பார்க்கணும்.
0: நல்ல பக்க விளைவுகள்
1: இல்லாமல் எதுவுமே கிடையாது. பக்க விளைவுகள் நல்லதா கெட்டதான் தான் பார்க்கணும். நல்ல பக்க விளைவுகள் இருந்தால் வச்சுப்போம், கெட்ட பக்க விளைவுகள் இருந்தால் அதை விட்டுடுவோம். இந்த நல்ல பக்க விளைவுகள் என்னென்னா, உலக அளவில் எல்லாரும் இந்த யோகாவை திருப்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்துட்டு இருந்தாங்க, இவ்வளவு உன்னிப்பான பார்க்கலை, இப்போ உன்னிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உன்னிப்பாக பார்க்கறதுனால விஞ்ஞானத்தில் விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுவார்கள்லாம் இப்போ இதை பார்த்தாங்க. பார்த்துட்டு நடைமுறையில் இதில் நிறைய ரிசர்ச், அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து ரொம்ப போயிட்டுருக்குது. அது என்ன ஆச்சுன்னா, இந்த யோகாவினுடைய ஒரு முக்கியத்துவம் மேலே தூக்கி கொடுத்தது. இப்பொழுது ஒரு விஷயம் சொல்கிறேன். 1982 நான் யோகாவுக்கு என்னுடைய ஆசிரியரை பார்த்து நான் பயிற்சிக்காகத்தான் வந்தேன். அவர் தான் என்னை யோகா ஆசிரியராக ஆக்கினார். வங்கியில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து நீ வா அப்படின்னார். அப்போல்லாம் என்ன விஷயம்னா, யோகா ஆசிரியருங்கிறதே நன்னா பார்க்கப்பட மாட்டாங்க சொசைட்டியில். அதாவது யோகத்தினுடைய அந்த பேக்ரவுண்டு அந்த இதெல்லாம் அப்படி தெரியல. இப்போ யோகா ஆசிரியர்னாலே மரியாதை. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த விஞ்ஞானத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, யோகத்தினால இவ்வளவு நன்மைகள் இருக்குது, யோகம் செய்வதால் இப்படி இருக்குது. அதை சொன்னோடனே நம்ம நாட்டினுடைய பிரதமரே யோகா செய்யுங்க, நிறைய யோகா ஆசிரியர் வேணும்னு சொன்னோடனே

0: அதாவது அரசாங்க அளவிலேயே அதற்கு ஒரு மரியாதை கொடுத்தோன்னே உலக அளவில் எல்லா இடத்துல சொசைட்டிலையும் ஒரு மரியாதை வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான பக்க விளைவுன்னு சொல்லுவேன்.
1: அருமையாக சொன்னீங்க. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, யோகாவின் பன்முகத்தன்மை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மல்டிஃபேஸட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல.
0: ஆமாம், இந்த யோகாங்கிறது ஆரம்பம் 3000 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்திய கலாச்சாரத்திலேயே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சமுதாயத்தில் எப்பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பித்து சொசைட்டி எல்லாம் வந்ததோ அப்போலிருந்தே சில விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதில் நமக்கு வந்து வேதங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த வேதங்களிலிருந்து தான் முக்கியமான சில விஷயங்கள் கிடைக்கிறது. அதை இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ருக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். அதனால் என்ன சொல்கிறாங்க, பண்டை காலத்தில் அந்த வேத முறைகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இப்போவும் சொல்கிறாங்க. அதுலேயே எல்லா வகையான விஞ்ஞானங்களும் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதில் தான் யோகாவும் ஆரம்பிச்சுது. அப்படி பண்டைய

0: என்ன சொல்கிறாங்க, பண்டை காலத்தில் அந்த வேத முறைகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இப்போவும் சொல்கிறாங்க. அதுலேயே எல்லா வகையான விஞ்ஞானங்களும் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதில் தான் யோகாவும் ஆரம்பிச்சுது. அப்படி பண்டைய காலத்தை சேர்ந்தது மொஹஞ்சதாரோ ஹரப்பாலெல்லாம் இருக்குது. இந்த யோகாவினுடைய மெயின், அதாவது இதுவாக பார்க்கப்போனால் ஒரு ஆன்மீகமாக தான் பார்க்கப்பட்டது. ஆன்மீக பயிற்சி, நான் யார் என்பதை நான் உணர்வது, கடவுள் இருந்தால் கடவுளை நான் உணர்வது என்ன, இப்படி இந்த ஆன்மீக பயிற்சியாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அதனுடைய செய்முறையினாலேயும் அந்த பக்க விளைவுகளாக என்னன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி என்னாச்சுன்னா, இது உடலுக்கு ஒரு பெரிய உறுதியை கொடுக்கறது, இந்த மூச்சு பயிற்சியினால் ஹிருதயங்களுக்கெல்லாம் நல்லதை கொடுக்கறது. ஸோ முதல் விஷயம் என்னென்னா ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் ஆரோக்கியம். அப்போ ஆன்மீகம் தானே, நான் இனிமேல் ரிட்டையர் ஆகணுன்னு என்னுடைய பின்னால் வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனும் மனதுக்குள்ளே இருந்தது எல்லாருக்கும். ஆனால் இது ஆரோக்கியத்திற்கு சிறியவர்களே செய்யணும், வளர்ச்சிக்கு நல்லது, உபயோகம் அப்படிங்கிறது முதல். இரண்டாவது, இது வந்து ஒரு மனோதத்துவ ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானமாக மாறிது. மனோதத்துவத்திற்கு வெளிநாடை விட இந்தியாவில் வெளிநாட்டு மனோதத்துவம், வெஸ்டர்ன் சைக்காலஜி, அவங்கள்லாம் இந்த யோக சூத்திரங்கிற புத்தகத்தை படித்து பார்த்து, ஓஹோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த யோக சூத்திரங்கிற புத்தகம் பதஞ்சலிங்கிறவர் எழுதியிருக்காரு, அதிலிருந்து தான் நிறைய விஷயங்கள் எடுக்கப்பட்டு இப்போ யோகா சொல்லி கொடுக்குறோம், அதை படிக்கிறோம். அதில் மனதினுடைய உண்மையான பொசிஷன் என்ன, என்ன காரணம், எப்படி நமக்கு மனது ஒரு கருவி, இதுவே நமக்கு எதிரி, இதுவே நமக்கு நண்பன், இது எல்லாம் அது சொல்லுது. அதை எப்படி நண்பனாக மாற்றுறது, அதை வளர்ச்சிக்கு நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது. ஸோ இது ஒரு கட்டம். மூன்றாவது முக்கியமான விஷயம் பன்முகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரப்பி, அதாவது சிகிச்சை. சிகிச்சைக்கு தான் இப்போ வந்து நல்ல அந்த பிரபலமாக போயிடுது. அந்த யோக சிகிச்சை அப்படிங்கிறத பற்றி டாக்டர்கள் மற்றவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தெரப்பி யோகா, சிகிச்சை யோகாங்கிறது பெரிய அளவாச்சு. ஸோ ஆன்மீக யோகா, வளர்ச்சிக்கான யோகா, மனநிலைக்கான யோகா, அதே மாதிரி ஆரோக்கியத்திற்கான யோகா, சிகிச்சைக்கான யோகா, இப்படி பல முகங்களை கொண்டது.
1: யோகக்கலையின் பன்முகத்தன்மை என்ன அப்படின்றத அருமையாக சொன்னீங்க ஐயா. இந்த வருட யோக தின கொண்டாட்டத்தின் கருப்பொருள் என்ன?
0: ஆங்கிலத்தில் ஹெல்த்தி ஏஜிங்னு சொல்கிறாங்க, ஆரோக்கியமான முதுமை. இப்போ முதுமை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று, தவிர்க்கவே முடியாது, யாராலுமே முடியாது. அப்படி தவிர்க்கப்பட முடியாத முதுமையினால் பல கஷ்டங்கள் வரும். முதுமையினுடைய ஒரு விஷயமே கஷ்டங்கள், ஏன்னா உடல் உறுப்புகள்லாம் தளர்ச்சி அடைகிறது, உடல் உறுப்புகள் தேய்கின்றன, உடல் உறுப்புகள் மாற்றம் அடைகிறது. ஸோ இப்போ இந்த மாற்றம் அடையும் பொழுது வெளி உறுப்பு, உள் உறுப்பு எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் அடைந்து அது நமக்கு கஷ்டப்படுத்துறது. ஸோ இந்த நிகழ்வை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நிகழ்வில் வாழ்க்கை நெறிமுறை, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த முதுமை சீக்கிரமே வருது. அந்த முதுமையினால் பல கஷ்டங்களும் வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துப்போமே, இப்போ இருக்கிற நடைமுறையில் தரையில் உட்காருறதுங்கிறது இல்லவே இல்லையே. அப்போ என்னாச்சு, தரையிலேயே உட்காரல, வேலை செய்யும் பொழுதும் சேரில் உட்காந்துக்கிறோம், பேசும்பொழுதும், வீட்டில் சாப்பிடும்போது டைனிங் டேபிளில் இருக்கிறோம், படுக்கும்பொழுது படுக்கையில் படுத்துக்கிறோம், காலை மடக்கிறதே இல்லை. கொஞ்சம் முதுமை வரத்துக்கு முன்னாடியே கால் மடக்க முடியாத போயிடுறது. முட்டியில் தேய்மை, எங்கே பார்த்தாலும் முட்டி வலி, கழுத்து வலி. இந்த மாதிரி முதுமையை தோக்கி போகும்பொழுது உடல் உறுப்புகள் பாதிப்பு அதிகமாக போயின்னு இருக்கு. அதனால் எப்படி நம்ம உடல் உறுப்பு பாதிப்புகளை குறைத்து முதுமையை, ஏஜிங் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியும். யோகா வேலை செய்தால் நம்ம உடல் உறுப்புகள், உள் உறுப்பு, வெளி உறுப்பு, உள் உறுப்புனா இருதயம், கிட்னி எல்லாம், வெளி உறுப்புனா நம்மளுடைய மசில் இல்லையா, அதெல்லாமும் நன்னாக வச்சுக்கிட்டா அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடை, அவங்களுடைய இது எல்லாமே முதுமையினுடைய தாக்கம் இல்லாமல் போகும். அதுக்கு யோகா நிச்சயமாக உதவும்.
1: அருமையாக சொன்னீங்க ஐயா. யோகா எப்படி ஒரு ஆரோக்கியத்திற்கான பயிற்சி அப்படின்னு விளக்கணும்?
0: ஆரோக்கியம்ங்கிறத ரெண்டாக பிரிக்கணும், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பிரிக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எந்த வகையான கஷ்டமும் இல்லை, ஆனால் மன அமைதி இல்லை. மன அமைதியாக இருக்குது, ஆனால் உடலில் உபாதைகள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, உடலும் மனதும் இணைந்தது. உடலிலே ஏதேனும் பாதிப்பு வந்தால் அது மனதிலும் பாதிக்கும், மனதில் பாதிப்பு வந்தாலும் உடலில் பாதிக்கும். இப்போ இந்த காலத்து விஞ்ஞானமும் சொல்லுகிறது, இந்த உடலையும் மனதையும் இணைக்கக்கூடியது எது? இந்த உடல் மனதை இணைக்கக்கூடியது மூச்சு. மூச்சு வழியாகத்தான் உடலில் இருக்கும் வேலைகள்லாம் மனதுக்கும், மனதில் இருக்கிற விஷயங்களும் உடலுக்கும் வருகிறது. உடல் மூ

0: மூச்சு மனது மூணுக்கும் பயிற்சி கொடுத்தா அந்த மூன்றையும் சரியாக சீராக வைத்துக்கொள்ள முடிய வேண்டும். அதனால் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் ஆரோக்கியமாக வைக்கச்சு மூச்சு பயிற்சியும் மூச்சையும் சேர்த்து செய்யக்கூடியது தான் யோகா. இந்த யோகா உடற்பயிற்சியை விட வித்தியாசமாக எப்படி மாறுறது ஆரோக்கியத்திற்கு அப்படின்னு கேட்டால், நல்லா வாக் பண்ணலாம், ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்யலாம், அதெல்லாம் விட இந்த யோக பயிற்சி ஆசன பயிற்சி செய்யும் பொழுது மூச்சை நிதானமாக விட்டு வாங்கி செய்யும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது மூச்சில் வழியாக நம்ம மனதளவில் கொண்டு சேர்க்கும். அதனால் ஆசனம், பிராணாயாமம், தியானம் என்று மூன்று அடிப்படை, அந்த மூன்று அடிப்படையும் ஆரோக்கியத்திற்கு முழுமையாக எடுத்து செல்கிறது.
1: யோகா எப்படி ஒரு ஆரோக்கியத்திற்கான பயிற்சி அப்படின்றத நீங்கள் அருமையாக சொன்னீங்க. ஐயா, அடுத்து பல நாடுகள், பல மொழிகள், பல மதங்கள், பாலின வேறுபாடு இல்லாமல் யோகா வந்து எல்லாவற்றையும் கடந்த ஒன்றாக இருக்குது, அது என்ன காரணம்?
0: இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அது யோகா எதை பற்றி இருக்கிறது அப்படி என்று பார்த்தோம்னா, அது ஒரு தனி மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் அந்த தனி மனிதனை பற்றி இருக்கு. அது அவனுடைய மதத்தையோ அவனுடைய நம்பிக்கையோ சார்ந்து இல்லை. அந்த பயிற்சிகள் எல்லாமுமே எதை குறிக்கோளாக வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, மனதைத்தான். மனதுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த மனதில் ஏற்படக்கூடிய என்ன அலைகளில் இருக்கக்கூடிய பதிவுகளினால தான் நிறைய மாற்றங்கள் வருகிறது. அந்த பதிவுகளெல்லாம் பற்றி யோகா ரொம்ப நிறைய பேசுறது. இந்த பதிவுகளில் நல்ல பதிவுகள், கெட்ட பதிவுகள் அப்படின்னு எண்ண பதிவுகள் இருக்கிறது இல்லையா, அதனால தான். ஸோ இப்போ இந்த எண்ண பதிவுகளிலேயே போய் இந்த யோகா வேலை செய்ய போகுது. அதனால் இந்த யோகா செய்வதற்கு நான் என்ன நம்பிக்கை வேணும், எனக்கு கடவுள் நம்பிக்கை வேணுமா, வேறு என்னென்ன நம்பிக்கையெல்லாம் வேணும்னா, உனக்கு யோகாவில் நம்பிக்கை வேணும். இரண்டாவது, நான் ஆசனம் செய்ய போகிறேன், ஆசனம் உடற்பயிற்சி மாதிரி, ஆசனம் செய்யும் பொழுது நீ உன் உடலெல்லாம் மாற்றி மாற்றி வச்சு மூவ் பண்ண போகிறோங்க, அதுக்கு ஒன்றும் ஒரு வேறு எந்த நம்பிக்கையும் தேவை கிடையாது. மூச்சு, மூச்சை உள்வாங்கி வெளிவிட போகிறேன், எல்லாருக்கும் அது ஒன்று தான், புரியுதா? தியானம் செய்யும் பொழுது நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியே தியானம் செய்யலாம். யோகாவில் இப்படி தான் நீ கடவுளை வைத்து கடவுள் செய்து தான் தியானம் செய்யணும்னு சொல்லலை. அது ஏதோ ஒரு பொருளில் மனதை வையே, அந்த பொருள் ஆனால் நல்லதாக இருக்கட்டும், உனக்கு நல்ல தன்மையை கொடுக்கட்டும், உன் மனதை நல்ல நிலையில் எடுத்து செல்லட்டும் அப்படின்னு. அதனால் இயற்கையாகவும் இருக்கலாம், இயற்கையும் பார்க்கலாம். ஸோ அப்படி, அதாவது இதற்கு முன் அதை இதை செய்தால், இது இருந்தால்தான் நீ வரணும்னுங்கிறது யோகாவுக்கு கிடையாது. அதே மாதிரி ஏஜும் கிடையாது, யாரோனா செய்யலாம். 70 வயசு வரைக்கும் செய்யாதவங்க கூட மூச்சு பயிற்சி பண்ணலாமே, உடல்னால கொஞ்சம் மெதுவாக தூக்கி இறக்கலாமே. அப்படி இது வந்து இப்போ ஆண்பால் பெண்பால்னு கிடையாது, கிடையவே கிடையாது, இருவர்களுக்கும் உதவும். அப்படி எல்லா வகையிலையும் அது யோகா வந்து உதவி செய்கிறது.
1: அருமை சொன்னீங்க. நம்ம தினமும் யோகா செய்ய வேண்டிய அவசியம்தான்.
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது இப்போ அரசாங்கம் வந்து ரொம்ப பெருசு அளவில் செய்கிறாங்க இல்லையா, ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டுனே கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஆயுர்வேதம், யோகா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி தானே, அதில் யோகா தான் ரொம்ப முதன்மையில் நின்றுட்டுருக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. அவங்க யோகா 365 ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னென்னா, எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, 365 யோகா செய்ய அப்படிங்கிறாங்க. இது 365 யோகா செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். யோகம் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம பாரதத்தில் ஆயுர்வேதம் என்று ஒரு இது இருந்தது. அது இப்பொழுது இப்போ அதிகமாக பேசப்படுறது, வருது வெளிநாட்டுகளையும். இந்த ஆயுர்வேதத்தில் ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தினச்சரியான்னு வடமொழியில் சொல்கிறான். தினம் என்றால் நாள், சரியான பாதை. தினம் நீ இதை செய்யணும். காலையில் எழுந்துட்டோன்னே நீ பல்ல விளக்கணும், காலையில் எழுந்துட்டோன்னே குளிக்கணும், அது மாதிரி ஒரு சில முக்கியமான இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த தினச்சரியாங்கிறதுன் மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான், இதை செஞ்சேன்னா உன்னோட ஆரோக்கியம் பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறான். தினமும் யோகா செய்ய வேண்டும் என்பதில் இந்த தினச்சரியால் வருது. அவங்களும் சொல்கிறாங்க, ஆயுர்வேதத்துல ஆயுர்வேதமும் யோகமும் இணைந்ததுன்னே சொல்கிறாங்க. தினமும் செய்கிறது அப்படிங்கிற பயிற்சியை பற்றி முக்கியமான பார்ப்போம் நம்ம. இது தினமும் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. யோகா பயிற்சி செய்ய ஆரம்பித்தவங்க செஞ்சிருந்தவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் வெளிநாட்டு கலாச்சாரம் நம்மளை வந்து பாதிக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் வந்துடுது. நான் இப்போ சொன்னேனே, நம்ம உட்கார்றது தரையில் உட்கார்றதே மறந்துட்டோன்ட்டு. அதே மாதிரி வெளிநாட்டு கலாச்சாரம் வந்தோடனே தான் ஜிம் அப்படிங்கிறது ரொம்ப வந்தது. இந்த ஜிம் வருது அப்படின்னோடனே என்ன சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். இப்போ இவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களே நான் வாரத்துக்கு 7 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. இது

0: இந்த கலாச்சாரத்துலேருந்து வந்தது நமக்கு. அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை, அதனால் சனிக்கிழமை அன்றைக்கி 3 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை 4 மணி நேரம், 7 மணி நேரம்.
1: அவ்வளோ நேரம் உடம்பு வந்து ஒத்துழைக்குமா இங்கே?
0: இல்லை, அப்படி செய்கிறாங்க இப்போவும் உண்டு. ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி செஞ்சு 7 நாளைக்கு 7 மணி செய்வதற்கும் 2 நாளிலோ 3 நாளிலையோ இது செய்வதற்கும் சம்பந்தமே கிடையாது. யோகாவில் தினமும் செய்யணும். தினமும் செய்யும் பொழுது உடலில் சுற்று மாற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. மாற்றி அமைச்சு பண்ணிட்டு வருவோம். அந்த மாற்றி அமைக்கும் பொழுது விட்டு விட்டோம்னா நம்மளுடைய மசில்ஸு இதெல்லாம் மறுபடியும் தடிச்சிடும். நம்ம மூச்சு என்னாகும், நீட்டமாக பெருசாக இருக்கிற மூச்சு கும்மி குறிஞ்சிடும். நான் வந்து உட்காண்டோன்னு கண்ணை மூடினா என்னால் தியானத்துக்கு போக முடியும்னா, நான் தினமும் செய்தால்தான் அது நடக்கும். ஸோ எல்லா அளவிலுமே முன்னேற்றத்தை சேர்த்து கொண்டே போய் கொண்டிருக்கும். அதனால் மிகவும் அவசியம் தினமும் செய்ய வேண்டியது.
1: அருமையாக சொன்னீங்க. எல்லாருக்கும் யோகா வந்து உகந்ததா? சிறியவர்கள், இளைஞர்கள், முதியோர், பெண்கள், இப்படி எல்லாருக்கும் உகந்ததா, இல்லை ஒரு சில பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கா?
0: எல்லாருக்கும் தான், சிறியவர்களுக்கிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும். ஆனால் இதில் இந்த பாகுபாடு உண்டா என்பது தான் கேள்வி. ஒரே யோகாவை எல்லாரும் செய்யலாமா, அதுதான் கேள்வி. இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா, சர்வதேச யோகா தினம் பண்ணுறோமே, அதுக்கு ஒரு புரோட்டோக்கால்னு ஒன்று பண்ணுறாங்க, அது எல்லாரும் செய்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி வரும் மனதில். அது என்னென்னா, அன்னைக்கு எல்லாரும் ஒன்று செய்வோம், சிறியவர்களும் பெரியவர்களும் எல்லாருமே. அதில் முடியாதவங்க, எழுந்து நிற்க முடியாதவங்களுக்கு மாற்றி அமைச்சு செய்வோம். ஆனால் அது அன்றைய தினத்திற்கு, நம்ம 2 பேர் உட்காந்துருக்கோம், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கையை தூக்கும் பொழுதே வித்தியாசம் வந்துடும். 2 பேரும் மனநிலை ஒன்றா சேர்ந்துடும். அது மாதிரி கொண்டு வரப்பட்டது அது. ஆனால் யோகா வந்து சிறியவர்களுக்கான யோகா தனிச்சிருக்கும். அவர்களுக்கு உடல் வளர்ச்சியை நோக்கி போகும், அதனால் அவருக்கு உடல் பயிற்சி ஜாஸ்தியாக இருக்கும் ஆசனம்ங்கிறது. அடுத்தது ஒரு இளைஞர் அப்படிங்கிறச்ச, அவருக்கு உண்டான பயிற்சியில் அந்த ஆசனத்தினோட பயிற்சி கொஞ்சம் குறைந்து, ஓரளவு குறைந்து பிராணாயாம பயிற்சி ஜாஸ்தியாக இருக்கும், மூச்சு பயிற்சி. அடுத்தது முதியவர்களுக்கு பிராணாயாமத்தையும் குறைச்சி தியானம் ஜாஸ்தி இருக்கும். இப்படி தான் முக்கியமாக நம்ம 1 மணி நேரம் யோகானா அதை எப்படி இந்த 3 இதுலேயும் மாட்டிக்கிறதுன்னு. பெண்களுக்காக வரும்பொழுது அவர்களுக்கு சில அதிக பயிற்சிகள் கொடுக்க வேண்டி இருக்கிறது. பெண்கள் எல்லாம் அவங்கள எல்லாத்தையும் எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுப்போம். அவங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள், தனி பிரச்சனைகள் இருக்கு, அதைகளையும் அதில் கவர் பண்ணுவோம். அதனால சிறார், இளைஞர், முதியோர் என்பது முக்கியமான ஒரு வித்தியாசம். அது எதில் மாறுதுன்னா, ஆசனம் பிராணாயாமம் தியானத்தில் மாறும்.
1: அருமையாக சொன்னீங்க. எல்லாரும் ஒரே இதை யோகா பண்ணுறது வந்து உகந்ததில்லை, அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு யோக முத்திரைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு அருமையான ஒரு தகவல். நம்ம வழக்கமாக சொல்லுவோங்கயா, உணவே மருந்து அப்படின்ட்டு. அதே மாதிரி யோகக்கலையும் ஒரு மருந்தாக செயல்படுவான். உடற்பயிற்சி மாதிரியே ஏதாவது ஒரு இதுக்கு மருந்தாக இருக்க ஒரு வாய்ப்பு உண்டு. உடற்பயிற்சி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம், 4 மணி நேரம் பண்ணும்போது உடலுக்கு ரொம்ப அபாயம். ஆனால் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம்லாம் பண்ணுறாங்க, ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பண்ணுறாங்களா, அதை ஒப்பிடும்போது யோகா வந்து இவங்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும் ஒரு மருந்தாக?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. இதை பற்றி நிறையா தவறான எண்ணங்கள் இருக்குது. அதாவது இது என்ன தவறான எண்ணம்னா, யோகாவே மருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது மருந்தா மருந்து இல்லையா என்பதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை மருந்தாக எடுத்துக்கொள்வதற்கு விஞ்ஞானத்தில் சில இதெல்லாம் இருக்குது, அதை செய்தால்தான் அது மருந்து. இப்போ யோகாவுக்கு மருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த விஞ்ஞான முறையாக சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் யோகா ஒரு சிகிச்சை முறைங்கிறது பல நாட்களாக இருக்குது. இது எப்படின்னு பார்ப்போம். இது யோகாவுக்கு ஏன் சிகிச்சை முறை, என்னத்தில் அதில் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, தலைவலிக்கு யோகா, முதுகுவலிக்கு யோகா, கழுத்து வலிக்கு யோகா, என்ன டயபெட்டிக்ஸுக்கு யோகா அப்படின்னு கிடையாது. அது மாதிரி இப்போ கொண்டு வராங்க,
1: நிறைய விளம்பரங்கள்
0: அந்த விளம்பரம் வருது, ஆனால் அது சரியில்லை. அது ஏன்னா, யாருக்கு டயபெட்டிக்ஸு, யாருக்கு பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. கழுத்து வலின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து நல்ல ரொம்ப உயரம் இதுவுமாக இருப்பார். அவருக்கும் ஒரு ஒரு ரொம்ப சின்னவராக இருக்கக்கூடியவருக்கும் ஒரே மாதிரி பயிற்சி கொடுக்க முடியாது. எந்த இடத்துல கழுத்தில் பிடிச்சிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அதே மாதிரி பிபிங்கிறவங்களுக்கு சில பேருக்கு மூச்சு உள்ளிழுத்தா பிரச்சனைகள், வெளியுழுத்தா பிரச்சனைகள், நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு உடல் மாறும், ஒருத்தருடைய உடல் இன்னொருத்தருடைய உடல் இருந்து மாறுங்கிறது இயற்கை. அதை நிச்சயமாக யோகா இது பண்ணுறது. இந்த சிகிச்சை அப்படிங்கிறது வரும்பொழுது இப்பொழுது

0: ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், முதுகில் ரொம்ப வலி வந்துடுது. அவங்க மருத்துவர்கிட்ட போனோன்னா அவங்க வந்து நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா யோக பயிற்சியால் அதை தவிர்த்துடுவோன்னு சொல்ல முடியாது. தெரப்பி தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. முதியவர்கள்லாம் எங்களுடைய ஆசிரியர்களை சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் அப்படி பண்ணுவோம். ஸோ இப்போ இது இன்டக்ரேஷன்னு சொல்கிறாங்க, இரண்டையும் சேர்க்கிறது. யோகா எந்த இடத்துல வருதுன்னா யோகா என்ன எதை உபயோகப்படுத்துறதுன்னு பார்க்குறோம். நமக்கு எந்த வியாதியும் இயற்கையாகவே போக்கக்கூடிய ஹீலிங் தன்மை உள்ளுக்குள்ளே இருக்குது. அது சரியாக வேலை செய்யாததுனால தான் நமக்கு இல்னஸும் ஜாஸ்தியாகுது. மருந்து கொடுக்குறாங்க, ஆனால் மருந்து கொடுத்தாங்கன்னா அந்த நம்மளுடைய இந்த தன்மையை ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு தான். ஹீலிங் இங்கிலீஷில் சொன்னால் ஹீலிங் இஸ் ஃப்ரம் வித்தின். இப்போ ஒரு பிராணி இருக்குங்க, நம்மளும் பிராணியும் வித்தியாசம் கிடையாது. அந்த பிராணியை பார்த்தீங்கன்னா அது உடல் சரியில்லைன்னா தானாக உட்காந்துடும், படுத்துடும், சாப்பிடாது, ஒன்றும் பண்ணாது, அப்புறம் தானே சரி பண்ணிக்கும். தெரியாமல் கட் பண்ணிடுறோம் கத்தியால் கையில், அந்த இடத்துல வச்சு அமுத்தினோன்னு அது எப்படி சார் உடனே தானே சரியாக போகுது? உடலிலேயே அந்த சரி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அந்த சக்தி சில அழுக்குகள்னால சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறது. அழுக்கு வெளியில் கொண்டு தள்ளுறது தான் யோகாவினுடைய முக்கியமான வேலை. இது பிராணாயாம பயிற்சினாலையும் இதனாலையும் வருது. அழுக்குகள் போயிடுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்தே நல்லா வேகமாக வேலை செய்யும். நாலு மருந்துக்கு பதிலாக ரெண்டு மருந்து சாப்பிட்டா போகிறோம். இதை இப்போ விஞ்ஞானமும் ஒத்துக்கிறது. சிகிச்சை என்பது நேர் பக்கம் அப்படின்னு ரெண்டு சிகிச்சையாக கொண்டு வரலாம். நேராக செய்கிறத விட இதை அதை சேர்ந்து செய்வது ஹோலிஸ்டிக் ஆல்சோ, அதுவும் ஒன்று இருக்குது. ஆகவே அழுக்குகளை எடுக்கிறது மூலம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தானே செய்யக்கூடிய அந்த சக்தி இருக்குது இல்லையா, அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறது அப்படின்னு
1: அருமையாக சொன்னீங்க. யோகா வந்து எப்படி ஒரு மருந்தாகவும் இருக்குது, ஆனால் அது மருந்துன்றத வந்து வழக்கமாக மரபு வழியில் ஒரு மருந்தாக பார்க்காம அதை நம்ம வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அணுகணும்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா, இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, அதாவது வேகமாக விரைந்து போகிறது. ஒருத்தர் வந்து சாலையில் வந்து அடிபட்டு கிடந்தால் கூட வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸுக்கு கூட கால் பண்ண நேரம் இல்லாத ஒரு உலகமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் மன அமைதின்றது அதை தேடி தான் நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. பணம் இருக்குது, பணம் இல்லாதவங்களுக்கு பணம் பிரச்சனை, ஆனால் பணம் இருக்கிறவங்களுக்கு வந்து மன அமைதி ஒரு பிரச்சனை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து விற்றுட்டு ஃபார்மிங் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன அமைதிக்கு எப்படி யோகா வந்து வழிகாட்டுது?
0: யோக சூத்திரம் என்ற ஒரு நூலை பற்றி சொன்னேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. 3000 வருடங்கள் முன்னாடி பதஞ்சலிங்கிற முனிவரால் எழுதப்பட்டது. இன்றைக்கும் எல்லாரும் யோக சூத்திரத்திற்கு, அதாவது அடிப்படை நூல் அதுதான் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த அடிப்படை நூல்லையே யோகா என்றால் என்ன என்று ஒரு கேள்வி 2வது சூத்திரத்தில் வருது. அது யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறாரு. அதாவது உடம்புல சொல்லப்பட்டது என்னன்னா யோகான் என்றால் மனதினுடைய எண்ண அலைகளை கட்டுப்படுத்துதல்னு அர்த்தம். இந்த அமைதி இல்லாத தன்மைக்கு காரணமே நம்ம மன எண்ணங்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாடுக்கு இல்லாமல் தண்டு தெரிச்சு போகுது. இந்த எண்ண அலைகள் நிறைய காரணங்கள்னால தறி கட்டி ஓடும், அப்பொழுதுதான் அமைதியை போயிடும். அந்த அமைதி போகாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் யோகா வழியாக நம்மளை மன அமைதிக்கு எடுத்து செல்லும். எப்படி அப்படின்னு கேட்டால், உடலும் மனமும் இணைந்தது நம்மளுடைய மூச்சால் இணைந்தது. ஹட்ட யோக பிரதீபிகா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மனதை நம்மளால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முடியாது. மனதால் நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய நிலையை வந்துட்டு தான் நீ யோகி ஆகிடுவீங்க. என்னால் முடியலை சார், நான் என்னால் முடியலை. அப்போது வேறு எதையானும் ஒன்றை கட்டுப்படுத்தினா இதை கட்டுப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மூச்சும் மனதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. மூச்சை சீராக்கினாலோ மூச்சை கட்டுப்படுத்தினாலோ மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி உங்களுடைய வசத்தில் கொண்டு வரலாம். அந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது மூச்சு எப்பொழுது அமைதியாகிறதோ அப்பொழுது மனதும் அமைதியாகிறது. இதுதான் யோகத்தினுடைய குறிக்கோள்.
1: நீங்கள் மன அமைதிக்கு யோகா எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ உலகம் போகிற பாதை ஒரு ஒரு இத்தக்கலமான ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்முடைய மத்திய கிழக்கு நாடுகளில் சில பல நாடுகளில் அந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சமயத்தில் உலக அமைதிக்கும் யோகா வந்து பயன் தருமா?
0: ஆமாம். இந்த சர்வதேச யோக தினத்தை ஒரு நாள் ஒரு நேரத்தில் பண்ண வேண்டிய அவசியத்தை நமது பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிறது. அந்த நேரத்திலாவது நம்மளுடைய மனம் என்ன, எல்லாருடைய மனமும் ஒன்று சேர்ந்து அமைதியாக இருக்கட்டும். ஒரு மனம் அமைதியாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனங்களுக்கும் அந்த அமைதியை செலுத்த முடியும். இது ஒன்று. அமைதி என்பது

0: இதுவும் ஒரு தொற்று நோய் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தானாகவே போகும். நீங்கள் பாருங்களேன், இப்போவும் திருவண்ணாமலை போகிறேன்னா அங்கே போனோடனே உட்காண்டாலே எனக்கு அமைதி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடங்களெல்லாம் யோகிகள் இருந்திருக்கிறார்களோ, முனிவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களோ, அந்த இடங்கள்லாம் அமைதி. அதே மாதிரி ஒரு கூட்டமாக எல்லாரும் ஒரு 60 நிமிடம் வேறு எதையும் சிந்தனை செய்யாமல் இதையே செய்யும் பொழுது உலக அமைதியை நோக்கி செல்கிறது. இது கண்கூடாக பார்த்துப்படுறோம். அதனால் எப்படி 11 வருடத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியை நோக்கி போகிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய 12வது வருடத்தில் இது கண்டினியூ ஆகி அமைதியை நோக்கியே செல்வோம்.
1: அருமையாக சொன்னீங்க ஐயா. இன்று சர்வதேச யோக தினம். இந்த நாளில் முழுமையான ஆரோக்கியத்திற்கு யோகா அப்படின்ற தலைப்பில் நிறைவாக வந்து நம்ம உரையாடிட்டோம். உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து யோகா கலையை கற்றுக் கொடுக்குறீங்க. உங்கள் ஆசிரியர் பணியிலிருந்து சிறிது அவகாசம் எடுத்து சிறிது நேரம் எங்களுக்கு செலவழித்து சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு நீங்கள் கொடுத்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றிங்க.
0: நன்றி.

0: முழுமையான ஆரோக்கியத்திற்கு யோகா. சர்வதேச யோக தினத்தையொட்டி ஒரு சிறப்பு நேர்காணல் கேட்டீர்கள். பங்கேற்றவர் மூத்த யோக கலை வல்லுநர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
1: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமன்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நேரம் 11:02. ஆகாஷவாணி நேர்கள் இனி கேட்கவிருப்பது தேன்.

மகுடி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

பூ விலங்கு திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி இனி இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா, 60 ரூபா.
2: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
6: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
7: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பி கே மல்லிகார்ஜுன சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உழவர் கடன் அட்டை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற கட்டிட பொறியாளர் எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல் முருகன். 2:15 திரைகானம், 2:40 இசை பயிற்சி. பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல் ஜோதி ஸ்வரூபிணி, ராகம் ஜோதி ஸ்வரூபிணி, கண்ட ஏகதாளம். ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் இரண்மயி ஆகியோர். 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். 4 மணிக்கு அன்புள்ள அக்கா வானொலி நாடகம். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் மரியா சேவியர் மெத்தோடியஸ், கே ஐயம்மாள், எஸ் சேவியர் லூர்துசாமி, பி அனுராணி, எம் காந்தி செல்வன், வி கனகலதா, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், நேஹாவுடன் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல், சேத்துப்பட்டு சண்முகம் குழுவினர் வழங்கும் தாடகை வதம் தெருக்கூத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரைகானம். தரை வழி ஒலிபரப்பில் மாலை 6:40 மான்செஸ்டர் ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து

செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் 6:40 மனதில் இன்றவை, 6:55 திரையிசை, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்களுடன் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், 8:05 9:15 திரைகானம், 9:30 அக்னிபுத்திர ஃபில்மில், அகில பாரத நாடகம், ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் டி எஸ் கோபால், அமைப்பு வேலு ஹரிஹரன். 10:00 ஆர் லக்ஷ்மி பிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேர்களை 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இன்று பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக யோகா தினத்தை ஒட்டி யோகாவின் பயன்கள் குறித்து நோயியல் நிபுணர் டாக்டர் பி அர்ச்சனா அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.

நேரம் 12:10. ஆகாஷவாணி சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் பி கே மல்லிகார்ஜுனா சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னமாச்சாரியார் இயற்றிய வந்தேகம் ஜெகத் வல்லபம் என துவங்கும் கிருதி ஹம்சத்வனி ராகம் கண்டசாபு தாளம்.

சங்கீத சாரலில் பி கே மல்லிகார்ஜுன சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா

0: ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
1: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டோம். அதே போல மேஜரான எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மன வலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களை புரிய வச்சாங்க.
2: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூணாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்சோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில்

0: இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரி ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெற உள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் சோமஸ்கந்தமூர்த்தி இயற்றி எல் கிருஷ்ணன் இசையமைத்து ஆர் கிருஷ்ணராஜ், உஷாராஜ் பாடியுள்ள பாடல்.

இனி பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று உழவர் கடன் அட்டை பற்றி தெரிந்து கொள்வோம். விவசாயம் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள் வரலாற்று ரீதியாக நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது. தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு உருவாக்கும் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்களுக்கு கணிசமான பங்களிப்பை வழங்குகிறது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 46.1% பேர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாயம் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது நிதி பாதுகாப்பையும் விவசாயிகளுக்கு கடன் உதவி கிடைப்பதையும் உறுதி செய்வதையும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. குறிப்பாக வேளாண் கடன் அட்டை விரிவுபடுத்துதல் மற்றும் நவீனமயமாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் கடன் அட்டை திட்டம் குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துதல் தொடர்பான செலவுகள், வீட்டு நுகர்வு தேவைகள், பண்ணை பராமரிப்புக்கான பணி மூலதனம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. உழவர் கடன் அட்டை சிறு குறு குத்தகை விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்கள் உள்லிட்ட விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் மலிவு விலையில் பிணையமில்லாத கடன் உதவியை வழங்குகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 500,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிணை இல்லாத கடன் உதவித்தொகை தலா 2,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான வேளாண் கடன் அட்டைகள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. சிறு மற்றும் குறு விவசாயிகள் உட்பட அனைவருக்கும் ஆதரவளிக்கும் வகையில் கிசான் கடன் அட்டை கிடைப்பதை அதிகரிப்பதன் மூலமும் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலும் அவற்றை டிஜிட்டல் முறையில் வழங்குவதை ஊக்குவிப்பதன் மூலமும் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 2019 முதல் கால்நடை வளர்ப்பு, பால் வளம் மற்றும் மீன் வளம் ஆகியவற்றின் நடைமுறை மூலதன தேவைகளை உள்ளடக்கும் வகையில் KCC திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசின் திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம் கிசான் கடன் அட்டைகள் KCC மூலம் விவசாயிகளுக்கு 7% என்ற சலுகை வட்டி விகிதத்தில் குறுகிய கால விவசாய கடன்களை வழங்குகிறது. கடனை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு கூடுதலாக 3% ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்களின் வட்டி விகிதம் வெறும் 4% குறைகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியானது பிணையமில்லா குறுகிய கால விவசாய கடன்கள் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடன்கள் ஆகியவற்றின் வரம்பை ஒரு கடனாளிக்கு 160,000 2,00,000 கடந்த 2025 ஜனவரி மாதம் 1 உயர்த்தியுள்ளது. இந்த நடவடிக்கை கடன் பெறுவதற்கான செலவுகள் குறைதல் மற்றும் பிணைய தேவைகள் நீக்கப்படுதல் ஆகியவற்றால் பயனடையும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கடன் கிடைப்பதை எளிதாக்குகிறது. இது தவிர இந்திய ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் நிதி எழுத்தறிவு வாரத்தை நடத்தி நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களிடையே பல்வேறு தலைப்புகளில் நிதி கல்வி குறித்த செய்தியை பரப்புகிறது. உழவர் கடன் அட்டை திட்டமானது ATM வசதியுள்ள டெபிட் கார்டு, ஒருமுறை மட்டும் ஆவணங்களை சமர்ப்பித்தல், கடன் வரம்பை அதிகரிப்பதற்கான உள்ளமைக்கப்பட்ட வசதி மற்றும் அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் பல முறை பணம் எடுக்கும் வசதி உள்ளிட்ட பல அம்சங்களை வழங்குகிறது. உழவர் கடன் அட்டை உள்ளிட்ட அரசு வழங்கும் கடன்கள் மற்றும் மானிய திட்டங்களை இணைப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமாக ஜென் சமர்த் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இது விண்ணப்பதாரரின் தரவுகளை டிஜிட்டல் முறையில் மதிப்பீடு

0: செய்து கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் ஒப்புதல்களை பெறவும் ஒரு விரைவான மற்றும் திறமையான வழியை வழங்குகிறது. இதன் மூலம் விவசாயிகள் உழவர் கடன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் நபார்ட், மண்டல கிராம வங்கிகள் மற்றும் கிராம கூட்டுறவு வங்கிகளுக்காக இ கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது இ KCC இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கடன் விண்ணப்ப செயல்முறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் கிளைகளுக்கு செல்லாமலேயே RRBகள் மற்றும் RCBகளில் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மேலும் பல வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கடன் விண்ணப்பங்களை முழுமையாக டிஜிட்டல் முறையில் செயலாக்குவதற்காக ஆன்லைன் தளங்களை, மொபைல் செயலிகளையும் உருவாக்கியுள்ளன. இதன் மூலம் காகித ஆவணங்கள் மற்றும் நேரடி வருகைகளின் தேவையும் குறைக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று உழவர் கடன் அட்டை பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: This is Akashvani, the news read by Naresh Mago. Prime Minister Narendra Modi says India has begun to move forward with a new vision for the shipbuilding sector. Mr. Modi said this after commissioning three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agrae in Kolkata, West Bengal today. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. Addressing the tri-commissioning ceremony, Prime Minister Modi said, India is strengthening its entire maritime ecosystem.
3: Bharat aaj apne pure maritime ecosystem ko sasakta bana raha hai. इसलिए आज भारत अपने बंदरगाहों का आधुनिकीकरण कर रहा है, नई क्षमता तैयार कर रहा है, नई कनेक्टिविटी बना रहा है, नदी जलमार्गों का विस्तार कर रहा है, मल्टी मॉडल लॉजिस्टिक नेटवर्क विकसित कर रहा है, सागरमाला जैसे अभियान इसी व्यापक सोच का हिस्सा है.
2: The Prime Minister emphasized that the commissioning of these warships is a sign of India's future. In his address, Mr. Modi also said that in the coming years, India's maritime sector has the potential to create lakhs of new jobs. The Navy said the vessels have more than 75% indigenous content and involved over 200 micro, small and medium enterprises, highlighting the growth of India's domestic shipbuilding industry. The 12th International Yoga Day is being celebrated across India and around the world with the theme Yoga for Healthy Aging. The theme highlights the importance of adopting yoga as a lifelong practice for healthy, active and dignified aging. Prime Minister Modi led the nation in observing the International Day of Yoga from Kolkata's Red Road. Participating in the Common Yoga Protocol session, Mr. Modi performed yoga alongside thousands of practitioners at the iconic venue. Speaking on the occasion, Mr. Modi said, "Yoga is not just physical exercise and is not restricted to any age group, but it is an expression of human spirit." President Draupadi Murmu also performed yoga at Garrison Ground in Jabalpur, Madhya Pradesh. Addressing the event, the president said, "Yoga is a celebration of India's great tradition." She said yoga has shown humanity the path to a healthy, balanced and meaningful life. The National Testing Agency, NTA, has issued guidelines for the students appearing for the NEET UG re-examination today. Over 22.79 lakh candidates will sit for the exam in 551 cities in India and 14 cities abroad. The NTA said entry to the examination centres will close at 1:30 in the afternoon. It has asked the students to carry their admit cards and valid photo ID. The admit cards for the exam can be downloaded from the website neet.nta.nic.in. Talking to media in New Delhi, Union Education Minister Dharmendra Pradhan assured that all necessary arrangements have been made for the smooth conduct of the exam. The 19th Mumbai International Film Festival, MIFF, will draw to a close today. The biennial festival of documentary

0: documentaries, short fiction, animation, and AI cinema began on 15th June and will conclude tonight with a grand closing ceremony. One of the key attractions on the final day of MIFF will be the screening of V. Shantaram, the Pioneering Spirit, marking the 125th birth anniversary year of the legendary filmmaker. U.S. Vice President J.D. Vance has arrived in Switzerland. Mr. Vance earlier said the United States will set up the structure of negotiations with Iran and potentially start to make progress on nuclear issues. A delegation from Tehran is also on the ground and has warned that talks won't advance without first addressing Lebanon. Hours after Tehran said it closed the Strait of Hormuz because of Israel's attacks in Lebanon, and warned that little might be achieved if the fighting doesn't stop, U.S. President Donald Trump, in response, unleashed a new threat to impose American controls in the crucial waterway. In cricket, India A were 291 for 6 wickets in 42 overs against host Sri Lanka A in the final match of the Tri-Nation A Series 2026 in Dambulla when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அகில இந்திய வானொலி நிலைய கட்டட பிரிவு உதவி பொறியாளர் வி. பாலகிருஷ்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம பல துறை சார்ந்த அறிஞர்களை, நீண்ட நெடிய அனுபவசாலிகளை சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாம தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில இந்த வார சிறப்பு நிபுணர், மிக அனுபவசாலி, நீண்ட நெடிய அனுபவசாலி அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கண்ட அந்த அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்றதுக்கா வந்திருக்காங்க. அவங்க யாரும் பார்க்கலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம்
3: சார். உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
4: எனது பெயர் பாலகிருஷ்ணன். கட்டட பிரிவு வானொலி நிலையம் மதுரையில் உதவி பொறியாளராக பணியை செய்து 2022 டிசம்பரில் பணி ஓய்வு பெற்றேன்.
3: சார், உங்களை சந்திக்கிறதுல எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, எங்கள் மதுரை வானொலி நிலையத்திலேயே நீங்க வந்து கட்டட பொறியாளர், அதாவது சிவில் செக்ஷன்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டீங்க. உங்களை நாங்களை சந்திச்சு உங்களுடைய அனுபவத்தை நான் கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, உங்களுடைய பூர்வீக, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: எனது பூர்வீகம் ஏ. பாறைப்பட்டி, மதுரை மாவட்டம். பிறந்தது சிவகாசிக்கு அருகில் உள்ள ஏ. துலுக்கவெட்டி என்ற கிராமம். அங்கே ஆரம்பகால பள்ளியை முடித்தேன். சிவகாசியில் பிளஸ் டூ வரையிலும் முடித்துவிட்டு இன்ஜினியரிங் கிடைக்காததால் பாலிடெக்னிக்கில் சிவில் முடித்துவிட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் ஜூனியர் இன்ஜினியராக பணியில் சேர்ந்தேன்.
3: சரிங்க சார், ஓகே சார். உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: என்னுடைய மனைவி ஆரம்பகால பள்ளி முடித்தவர். அவரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரை நான் வசதி இல்லாத வீட்டில் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக அவரவே நான் விரும்பி திருமணம் செய்து கொண்டேன்.

0: எங்களுக்கு மூன்று குழந்தைகள். முதல் குழந்தை சென்னை மெட்ரோ ரயிலில் உதவி மேலாளர் சிவில் பணியை செய்து வருகிறார். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை, அவங்க எம்ஏ எம்ஃபில் இங்கிலீஷ் முடித்தவங்க. அவங்க வேலைக்கு போக விருப்பம் இல்லாத காரணத்தினால் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன். மூன்றாவது பையன் மெக்கானிக்கல் முடித்தவர், அவர் தற்சமயம் அமெரிக்கன் கம்பெனியில் பணி செய்து வருகிறார்.
1: நல்லதுங்க சார். உங்களுடைய பள்ளி பருவ நட்பு, பள்ளி ஆசிரியர், அதை பத்தின ஒரு பசுமை மாற நினைவுகள் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ஆரம்பகால பள்ளி ஏத்துல்கோட்டில் பயின்ற பொழுது மாடசாமி என்ற ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தார். அப்பொழுதே ஒரு நாளைக்கு 5 பைசா என் தாத்தா கொடுத்த பணத்தை அவரிடம் கொடுத்து சேர்த்து வைத்து, அதில் ஒரு அந்த காலத்தில் ரைட்டர் பேனா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 2 ரூபா 50 காசுக்கு அப்பொழுது வாங்கினேன். அவர்தான் என்னை சிவகாசியிலும் போய் உயர்நல பள்ளியில் சேர்த்து விட்டார். தந்தை போல் என்னை கவனித்துக் கொண்டார். ஏனென்றால் என் தந்தை ஒரு விவசாயி, அவரால் எல்லா இடத்துக்கும் வர முடியாது. அந்த காலகட்டத்தில் அவர் தான் எனக்கு ஒரு தந்தையாக எனக்கு செயல்பட்டார். அவர் இன்று வரையும் நான் நினைவு கூர்கிறேன். அவருடைய குழந்தைகளுடன் நான் இன்றும் உரையாடி கொண்டு இருக்கிறேன்.

0: அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: நீங்க ஸ்கூல் வந்து ஒரு கிராமம் லெவல்ல உள்ள ஒரு ஏரியால படிச்சீங்க, பள்ளி பருவம் அதை முடிச்சுட்டு வந்து தமிழ்நாடு பள்ளிங்க படிச்சதா சொன்னீங்களே சார், அந்த தமிழ்நாடு பள்ளிங்க படிச்ச ஒரு நினைவுகள் சொல்லுங்க சார்.
2: நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசையை என்னுள் வளர்த்துக்கொண்டேன். அதன் காரணமாக ஃபர்ஸ்ட் குரூப் என்று சொல்வார்கள் பிளஸ் டூவில், முதல் எண்ணிலிருந்து ஆரம்பம் பிளஸ் டூ என்னுடைய அந்த காலகட்டத்தில். பிளஸ் டூ முடித்த பின்பு இன்ஜினியரிங் ட்ரை பண்ணேன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு, கிடைக்காத போது நான் பாலிடெக்னிக் வழியாக முடித்து விட்டு ஒரு சிவில் இன்ஜினியராக ஜூனியர் இன்ஜினியராக ஆல் இந்தியா ரேடியோவில் பணியில் சேர்ந்தேன்.
1: நல்லதுங்க சார், அதாவது இன்ஜினியராகவும் கனவோட வந்தீங்க, பாலிடெக்னிக்ல படிச்சீங்க, படிச்சு முடிச்சுன்னா வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. சார் நீங்க ஆல் இந்தியா ரேடியோவில் வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்றீங்க, ஆல் இந்தியா ரேடியோவில் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேலை பார்த்த அனுபவம் உண்டா சார்?
2: இருக்கு.
1: என்னங்க சார், அதை பத்திங்க சொல்லுங்க சார்.
2: பொதுப்பணித்துறையில் உதவி டிராஸ்மேனாக பணியில் சேர்ந்தேன் முதலில் 1984 ஆரம்ப காலத்தில். அதன் பின்பு 2 மாசம் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அடுத்த ஒரு இன்டர்வியூ வந்தது. அதில் மண்வள பாதுகாப்புத்துறை அதில் டிராஸ்மேனாக பணியில் சேர்ந்தேன். அங்க உள்ள சூழல் எனக்கு ஒத்து வராத காரணத்தினால் நான் அந்த வேலையை வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டு 1 மாசம் வீட்டில் இருந்தேன். அதே வேலையில் இதற்கு முன்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வானொலி நிலைய ஜூனியர் இன்ஜினியருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருந்த காரணத்தினால் அந்த டயத்தில் எனக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கப்பெற்றவுடன் நாங்கள் வந்து 1984 மே மாசம் 21st ஜூனியர் இன்ஜினியராக பணியில் சேர்ந்தேன்.
1: நல்லதுங்க சார், அதாவது ஆல் இந்தியா ரேடியோவில் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி 2 டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்தீங்க, சில மாதங்கள் தான் வேலை பார்த்தீங்க. சரிங்க சார், இப்போ ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை பார்த்தீங்க, முத முத நீங்கள் வேலைக்கு சேர்ந்த அந்த முதல் நாள் அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: அந்த காலகட்டத்தில் சிசிடபிள்யூ எனக்கு மேல் அதிகாரிகள் அனைவருமே தமிழ் தெரியாத ஆளுகள். நான் வந்து தமிழ் மீடியம் படித்து வந்த ஒரு இன்ஜினியர், இங்கிலீஷ் எனக்கு சரியா வராது. அந்த காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனா வேலை வந்து டிப்ளமோ படிக்கும் போது ப்ராஜெக்ட் நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினோம் எங்க டீம். அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் சேர்ந்துதான் அந்த பிரைஸ். அதுல வந்து நாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். பிராக்டிக்கலா எனக்கு எல்லாத்திலயும் நல்ல நிபுணத்துவம் ஆரம்ப காலத்திலேயே எனக்கு இருந்தது காரணத்தினாலதான்

0: இங்கே பணிய வச்சு அமர்த்தினார்கள்னு நான் நினைக்கிறேன். 1984 மே மாதம் 21ஆம் தேதி வானொலி நிலையம் சிஸ்டபிள்யூவில் பணியில் சேர்ந்தவுடன் மதுரையில் சேர்ந்தேன். அப்பொழுது இங்கிலீஷ் சரியாக வராத காரணம் அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. கான்வர்சேஷன் என்னுடைய மேலதிகாரியிடம் உரையாடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு தான் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன். இதே நேரத்தில் எனக்கு பெரிய பண்டல் நிறைய ஒரு டிராயிங்கை கொண்டு வந்து கொடுத்து டிரான்ஸ்மிட்டர் சைட்டை போய் இன்சார்ஜாக கொடுத்துட்டாங்க. அங்கே போய் பார்த்தா டிராயிங் இருக்கிறது மாதிரி ஒரு கல்லு கூட இல்ல, அந்த பவுண்டரி ஸ்டோன் எதுவுமே இல்ல. அது விஷயமா நாங்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த பவுண்டரி ஸ்டோன் கிடைக்காத காரணத்தினால ஒரு வாரம் நான் கஷ்டப்பட்டேன். அந்த இடம் பூரா உழவர்கள் உழுது கொண்டு இருந்தாங்க, எந்த கல்லும் இல்ல. அப்பொழுது வானொலி நிலையத்துல இன்ஸ்டலேஷன் ஆபீசராக திரு சங்கரன் சார் அவங்க இருந்தாரு, அவரை நான் உதவிக்கு கேட்டேன். அவர் வந்து அவருடைய ஐடியாவும் என்னுடைய ஐடியாவும் சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் தாலுகா ஆபீஸில் சென்று அந்த சர்வே நம்பரில் உள்ள அட்ரஸ பூரா எடுத்து ஒவ்வொரு வீடாக போய் அந்த ஒவ்வொரு சர்வே நம்பருக்கு உள்ள அவங்களுடைய அட்ரஸ் போய் பார்த்து அவங்க வீட்டுக்கே போய் இந்த மாதிரி உங்க இடம் வந்து பிரச்சனையில இருக்கு, அதை நீங்க வந்து எங்க அலுவலகத்துக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்க எங்க வேலையை செய்யலாம்னு சொல்லி கேட்டேன். சங்கர சார்ட்ட நான் விஷயத்தை சொல்றேன், அவர் என்னோட சேர்ந்துதான் நான் போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவங்க அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சர்வே நம்பர் எடுத்துக்கிட்டு நேரம் அவங்க வீட்டிலேயே போய் நீங்க எங்க இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அங்க பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு சிலர் வந்தாங்க, பல பேர் வந்து எடுக்கிறத எடுத்துட்டு மீதியை கொடுங்க, நாங்க கேஸ் போட்டு எங்க சொத்தெல்லாம் போய்விட்டது, இனிமேலும் எங்களால முடியாது. அவங்க எல்லாம் விவசாயிகள், அது ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலத்துக்குரிய அமௌண்ட் சேராதனால அவங்களுக்கு கோபம் தான் என்ன வந்து தாக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரடையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டிராயிங் படி ஒவ்வொரு கல்லா பவுண்டரி ஸ்டோன் ஊண்டி அதன் முன்பு அந்த பணியை நான் ஆரம்பித்தேன்.
1: சார், உண்மையில கேட்கறதுக்கு எனக்கு வியப்பா இருக்கு. என்னன்னா முதல் முதல்ல இந்த டிரான்ஸ்மிட்டருக்கான அடித்தளம் வந்து நீங்க போட்டிருக்கீங்க, அந்த அடித்தளத்துக்கு நீங்க சந்திச்ச அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்றீங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது ஒரு காலத்துல வந்து இந்த உங்களுடைய உழைப்பு இன்னும் அந்த டிரான்ஸ்மிட்டர்ல என்றும் உண்டு.

வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாட்டு நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர் வானம் போல எங்கும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கை

தந்திரங்கள் படைத்து விட்ட கைகளே, பாதை போட்டு உலகை உண்டாய் இணைத்து வைத்த கைகளே, பாரிலுள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

0: சார், அடுத்ததா வந்து நீங்க ஜாயின் பண்றப்ப வந்து ஜூனியர் இன்ஜினியரா ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதாவது ஜேஇஏ ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஜேஇஏ இருந்து அடுத்த கட்ட ப்ரமோஷன் என்ன பதவி உயர்வு கிடைச்சு எந்தெந்த ஊருக்குலாம் நீங்க பிரயாணம் பண்ணீங்க சார்?
1: பதவி உயர்வு கிடைத்தது வந்து 2010 தான் எனக்கு வந்து ஏஇ இன்சார்ஜா கிடைச்சது.
0: இதுக்கிடையில இப்ப டிரான்ஸ்பர்ல எங்கெங்க சார் நீங்க போனீங்க? இப்ப
1: டிரான்ஸ்பர் மதுரை ஜாயின் பண்ணது, அதன் பின்பு கொடைக்கானல், சென்னை. சென்னையில் பல அலுவலகத்தில் நான் வேலை பார்த்திருக்கேன். சிறிது காலம் டெம்பரரி டிரான்ஸ்பர் என்று சொல்வார்கள். தொடபலாப்பூர் ரோடு ஒர்க்குக்காக சென்னையில இருந்து 2005 அந்த காலகட்டத்தில் நான் திரும்ப மதுரைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன். இங்க வந்து 2010 ஆரம்ப காலம் வரைக்கும் இங்க மதுரையில் இருந்துட்டு 2010 மிடில் கோயம்புத்தூருக்கு ஏ இன்சார்ஜ் டிரான்ஸ்பர் ஆகி போனேன்.
0: சரி சார், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களுக்கு மேல வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கீங்க. இப்ப டிரான்ஸ்பர் ஆகி போறப்ப உங்களுடைய குடும்பத்தை எப்படி சார் நீங்க வந்து வழி நடத்தினீங்க? இப்ப ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் வந்து பணி, எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க?
1: நான் எங்க டிரான்ஸ்பர் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தை உடன் அழைத்து சென்று விடுவேன். ஏன்னா குழந்தைங்க 3, அவங்களை படிக்க பள்ளிக்கு அனுப்பணும். எங்களுக்கு என்னுடைய குடும்பத்துல வேற யாரும் எனக்கு உதவி பண்றது அளவுல இல்ல. அதன் காரணமா நான் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய அழைத்து சென்று விடுவேன்.

0: 2010 கோயம்புத்தூர் செல்லும் பொழுது தான் பசங்க இங்கே மதுரையில் படித்ததுனால உங்களால் உடனே மிடில் வர முடியல. ஒரு 1.5 வருஷம் நான் தனியாக இருந்தேன் அங்கே. அப்போது இங்கே கேவியில் தான் படித்தாங்க. கேவியில் அப்போ உள்ள பிரின்ஸிபல் வந்து கொஞ்சம் உங்கள் பையன் வந்து நீங்கள் கூட அழைச்சிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சில அறிவுரையை சொன்னார். அதன் பின்பு ஃபேமிலியில் நான் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்.
1: உங்களுடைய ஓய்வு எந்த வருஷம் சார் நீங்கள் ஓய்வு பெற்றீங்க? நீங்கள் ஓய்வு பெற்ற அந்த நாள் உங்களுடைய நினைவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: 2022 டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றேன். அந்த காலகட்டத்தில் அந்த கடைசி நாள் வரையிலும் நான் என்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சேன். முழு நிம்மதியுடன்

0: பணி ஓய்வு பெற்றேன். இப்பவும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். காரணம், நான் வேலை செய்யும் போதும் மேல அதிகாரிகளுடைய சொல் பேச்சு கேட்டு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அலுவலகத்திலும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. பணி செய்யக்கூடிய ஒரு கட்டட வேலை இருப்பதனால அதுல பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரி செய்து நிம்மதியாக நான் ரிட்டையர்ட் ஆனேன். அது எனக்கு முழு திருப்தியுடன் தான் நான் ரிட்டையர்ட் ஆகி போனேன். கடைசி நாள் வரையிலும் நான் வேலை செஞ்சேன்.
1: சரிங்க சார்.
0: கடைசி நாள் வரையிலும் ரவுண்டு ராமேஸ்வரம் வேலை செஞ்சு, ராமேஸ்வரம் அங்க ரினோவேஷன் பண்ண வேலை, எஃப்எம் மாடிபிகேஷன் பண்ணி அந்த டிவி ஸ்டேஷனை மாடிபிகேஷன் பண்ணி எஃப்எம் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு ரெடி, அதுக்குரிய ஆரம்பகால மாடிபிகேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். இறுதி நாள் வரையில் நான் வேலை செஞ்சேன்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது சார், உங்களுடைய முதல் முதல் பணியை வந்து மதுரை வானொலி நிலையத்துடைய கூடல் நகர் டிரான்ஸ்மிட்டருடைய பவுண்டேஷன் ஆரம்பிச்சீங்க. பணி நிறைவு வந்து ராமேஸ்வரத்துடைய எஃப்எம் ஸ்டேஷனுக்கான பவுண்டேஷன் போட்டு கொடுத்து வந்திருக்கீங்க சார். அதாவது வாழ்நாள் முழுவதும் உழைப்பு தான். என்னங்க சார்?
0: வாழ்நாள் முழுவதும் உழைப்பு தான்.
1: சரிங்க சார். இப்ப 2022 நீங்க ஓய்வு பெற்றுட்டீங்க. ஓய்வு பெற்ற பிறகு இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: தற்சமயம் நான் வந்து ஓய்வு பெறுவதற்கு சில மாசங்களாக ஏதாச்சும் வேலை செய்யலான்னு ஒரு முடிவு வச்சிருந்தேன். ஆனா அது ஓய்வு பெற்ற பின்பு மன நிம்மதியோட இருக்கணும்ன்ற ஒரு முடிவுல கிடைச்ச அந்த பணத்தையும் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாம பசங்களுக்கு தேவையான மட்டும் செஞ்சுட்டு மீதியை நான் போஸ்ட் ஆபீஸ்ல இது பண்ணிட்டேன். வேற பொருள் வாங்கினாலும் அதனால எனக்கு சில தொந்தரவு வருமோ, மன நிம்மதி போயிருமான்ற காரணத்தினால நான் எதுவுமே பண்ணிக்கல. அதே மாதிரி வேற வேலைக்கு போனாலும் மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மன நிம்மதியை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள சில வேலைகளை செய்வேன். காலையில சில ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வேன்.
1: சரிங்க சார். ஓகே. அதாவது போதும், இவ்வளவு நாள் நல்லா உழைச்சாச்சு, இனிமேல் அடுத்த கட்ட வாழ்க்கை கொஞ்சம் ஓய்வு, நிம்மதியான வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. நல்லது சார். இப்ப தினந்தோறும் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் என்ன சார் இருக்கு?
0: ஆறு மணிக்கு, காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திருச்ச உடனே காலக்கடனை முடித்து விட்டு பிரஸ் பண்ணிட்டு வந்து சீரக தண்ணி ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணி அதை அறிந்து விட்டு மொட்டை மாடியில் போய் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு, அந்த மீன் டைம் நான் வந்து அந்த செடிகள் கொஞ்சம் வச்சிருக்கனால அதுக்கும் தண்ணி விட்டுட்டு திரும்ப சின்ன ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அதை பண்ணுவேன், பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஒரு 7:30 போல திரும்ப கீழே வந்து மனைவிட்ட டீ சாப்பிட்டு மீதி குளிக்கிற வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு 9:30 போல டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டுகளுக்கு குட் மார்னிங் போடுறது, வந்த குட் மார்னிங்க ரிசீவ் பண்றது, இந்த மாதிரி சில மெசேஜ் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு 10 மணி 11 மணி ஆயிரும். திரும்ப டிவியை வாட்ச் பண்றது, பொதிகை டிவி தான் நான் மெயினா, அந்த காலையில 8 மணிக்கு பொதிகை நியூஸ் தான் நான் வழக்கமா பாக்குறது, அதை நான் பார்த்துருவேன். மற்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வானொலி நிலையமும் சிறப்பா செயல்பட்டு வர்றதுனால கேட்கறதுக்கும் குழந்தைகளோட புதிய டிவி பாக்குறதுக்கும் அதுல உள்ள நிகழ்ச்சிகள் மற்ற எந்த டிவிலையுமே வர்றதில்லை. அதனால நான் நம்ம டிவியும் நம்ம சேனல் ஏஆர் தான் நான் கேட்கறது. அதுக்கு 2 ரேடியோ வாங்கி வச்சிருக்கேன். ஒரு ரேடியோ கோயம்புத்தூர்ல எனக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது அங்க உள்ள நிலைய அதிகாரி எனக்கு பரிசா கொடுத்தாங்க, அதையும் வச்சிருக்கேன். இப்போ அது கொஞ்சம்
1: புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்காங்க சார்?
0: புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே கிடையாது. கேள்வி ஞானம் தான், படிக்கிறத விட கேள்வி ஞானம் தான் ஜாஸ்தி. படித்தாலும் அது துணுக்கு செய்தியாகத்தான் படிப்பேன். டிவி வாட்ச் பண்ணாலும் அது துணுக்கான ஒரு பட்டிமன்றம், பாட்டு நிகழ்ச்சிகள், விவசாய நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி ஒரு அறிவுரையான ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி தான் நான் கேட்கறது. எனக்கு சினிமா பாக்குற பழக்கம் கிடையாது, ஆரம்ப காலத்திலிருந்து இல்லை.
1: 1984 நீங்க வந்து அகில இந்திய வானொலி இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணீங்க. 2022 நீங்க எங்க உங்களுடைய பணியை தொடங்குனீங்களோ அதே இடத்துல உங்க பணி நிறைவு பெற்றீங்க சார். அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் சார். உங்களுடைய இந்த பணி அனுபவங்கள்ல உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது என்னங்க சார் சொல்லுவீங்க?
0: மறக்க முடியாத சம்பவம்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. பணி செய்யும் போது கொடைக்கானல்ல நான் டிவி நிலையத்தினுடைய அந்த ஸ்டாப் குவார்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது குண்டு வச்சிட்டாங்க சமூக விரோதிகள். குண்டு வச்சதுனால அங்க பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது டைப் டி குவார்டர்ஸ் பக்கத்துல அந்த குண்டு விழுந்தது. அந்த இடத்துல 2.5 அடி பள்ளம் உண்டாயிடுச்சு. ஆனாலும் கட்டடம் வந்து லிண்டல் லெவல்ல தான் இருந்தது, ஒரு டேமேஜ் ஆகல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்னை என்கொயரி பண்ணிட்டு யார் இன்ஜினியர்னு கேட்டு என்ன இது பண்ணாங்க. நான் தான் இன்ஜினியர்னு சொல்லும்போது என்னை பாராட்டினாங்க. பக்கத்தில் உள்ள கருங்கல்னால கட்டின காம்பவுண்ட் வாலு ஓட்ட விழுந்துருச்சு. அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் குவார்டர்ஸுக்கும் நடுவில் தான் அந்த பள்ளம் விழுந்தது. ஆனால் இதில் டேமேஜ் ஆகலை.
1: இது எந்த வருஷம் நடந்துச்சு சார்?
0: இது நடந்தது 1987 சரியா ஞாபகம் இல்லை, சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: சரிங்க சார்.
0: அந்த காலகட்டத்தில்
1: பரவாயில்ல. அதாவது வெடிகுண்டு வச்சு
0: அது ஒரு பெரிய சம்பவம் அது.
1: சரிங்க சார். இது ரொம்ப கேட்கவே ரொம்ப திகில் விட்டும் வகையில இருக்கு. நீங்க வேலை பார்த்த இடத்துல வெடிகுண்டு இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. என்னங்க சார்?
0: இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்
1: கண்டிப்பா சார். அதுவே ஒரு பெரிய அனுபவம் சார். இவ்வளவு

0: ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்மளால சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த சம்பவம் சில சம்பவங்கள் வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து வழிகாட்டும் சொல்லுவாங்க சார். சார், இப்ப அடுத்ததா வந்து இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு. உங்களுடைய பணி அனுபவத்துல நிறைய அதிகாரிகள், தொழிலாளர்கள், நேயர்கள், மக்கள்னு சொல்லி நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்துல இன்றைய நமது இளைஞர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: இன்றைய இளைஞர்கள் வந்து நம்ம பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இளைஞர்கள் முதலில் அவங்களுடைய உடல் சார்ந்த உடற்பயிற்சி, நல்ல உணவு, வட்டாரத்தில் அந்த அவங்க இருக்கக்கூடிய வட்டாரத்தில் விளையக்கூடிய உணவுகளை பயன்படுத்த வேண்டும். மற்ற உணவு பழக்கத்திலிருந்து, உடற்பயிற்சியிலிருந்து அதை செம்மனை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க நினைச்சது வேலையை செய்யறதுக்கு உடல் ஒத்துழைப்பு ஃபர்ஸ்ட், அதுதான். நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அவங்க நினைச்சதை லகுவாக அடைய முடியும்ன்றது என்னுடைய.
0: ரொம்ப நல்லது சார். அதாவது உடற்பயிற்சி, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒழுக்கம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றீங்க சார்.
2: நாளை அனைவர்களே.

0: சார், இதே மாதிரி வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஓய்வு பெறும் நிலையில் இருப்பாங்க. ஒரு 60 வயசு 60 வயசு வந்துச்சுனால என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரி இந்த ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவங்க, ஓய்வு பெற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: நான் பணி வேலையில் இருக்கும்போது, சென்னையில் வேலையில் இருக்கும்போது, நம்ம வானொலி நிலையத்திலே பெயர் வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஒரு உதவி இயக்குநராக இருந்தவர், 6 மாசம் இருக்கு பணி ஓய்வு பெறுவதற்கு அவருக்கு. அவர் வீட்டில் நிறைய தொந்தரவு பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரம்மா எங்கள்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய மனைவிட்டையும் என்னுடையும். நான் அவங்கள ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்து,

0: 60 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம பணி ஓய்வு பெறுவது, இது எல்லாம் உலகறிஞ்ச உண்மை. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அது நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டத்தில் ஒன்று. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக வருந்தக்கூடாது. பணி ஓய்வு பெற்றுட்டு சரியாக நம்ம இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். நம்ம மனநிலையை அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திக்கணும். அதை விடுத்து ஓய்வு பெற்ற பின்பு நம்ம என்ன செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம்னு மனநிலைக்கு வந்தோம்னாலே உடல்நிலை கெட்டு விடும். முதல்ல உடல்நிலை கெட்டு வச்சுன்னா மனநிலையும் கெட்டு போகும், மனநிலையை தொடர்ந்து உடல்நிலையும் கெட்டு போகும். நீங்கள் பணி ஓய்வு பெற்ற அனைத்து பணத்தையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் போய் கொடுக்கணும். நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கும் நம்ம தொந்தரவாயிரும். முதல்ல அந்த வேலையை நம்ம நிறுத்திக்கணும். ஓய்வு பெற்ற பின்பு ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், வீடு வாங்குறோம்னு சொல்லிட்டு கடனுக்கு உள்ளாகக்கூடாது. மன நிம்மதிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. நிம்மதியோட இருந்துட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டு கூட இருக்கவங்களோட ஒத்துழைப்போட இருக்கிற மீதி காலத்தை ஆயுஸ் வரைக்கும் நம்ம கடத்துறது ரொம்ப நல்லது. நம்ம யாரையும் சார்ந்து இருக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது.
1: ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியான வாழ்க்கை.

இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அகில இந்திய வானொலி நிலைய கட்டட பிரிவு உதவி பொறியாளர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடின கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரீகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் பன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தர்மபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோகா பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர், இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்சர் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில்ல வந்து யோகா நடக்குது அப்படிங்கறத வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க என்சிசி குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23 அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். காயமடைந்த 40 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சன உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வடார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:55. ஆகாஷவாணி.
1: ஹாய் கலை, எப்படி இருக்க?
2: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
1: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா, என்னமா வெயில் அடிக்குது.
2: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
1: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
3: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
2: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.

0: அப்படியா? சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடி ஆடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
3: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
2: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
4: நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக யோகா தினத்தையொட்டி யோகாவின் பயன்கள் குறித்து நோயியல் நிபுணர் டாக்டர் பி அர்ச்சனா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
5: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா? என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
6: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
4: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
7: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi emphasizes yoga's role in providing pathway from mental to physical wellness. Leads the national observance of 12th International Day of Yoga in Kolkata. Prime Minister Modi commissions 3 indigenously built Indian Navy platforms in Kolkata, says special steps being taken to enhance domestic defense production capacity. NEET UG re-examination.

திரைக்கானத்தில் அடுத்து உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: வெள்ளை ரோஜா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரை கானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷவாணி இசை பயிற்சி. பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல் ஜோதி ஸ்வரூபிணி, ராகம் ஜோதி ஸ்வரூபிணி, தாளம் கண்ட ஏகம். ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் இரண்மை ஆகியோர்.
1: நமஸ்காரம்.
2: நமஸ்காரம்மா, வாங்கோ ஸ்வேதா.

0: நடிகர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் இரண்மை ஆகியோர்.
1: நமஸ்காரம்.
2: நமஸ்காரம்மா, வாங்க. ஸ்வேதா, இரண்மையை பாடி பார்த்தல்லாத
1: பாடிப்பாடு.
2: இப்போ நம்ம சரணத்தை ஒரு வாட்டி பாடிட்டு பிறகு கீர்த்தனை முழுக்க பாடலாம். சரணம் பாடுறப்போ ஒரு தடவை அந்த ரெண்டாவது காலை இதை பாடிக்கோங்க, அப்புறம் கீர்த்தனை பாடுறபோது முத காலம் ரெண்டாம் காலம் ரெண்டும் பாடுங்கோ சிட்டஸ்வரத்தை.
1: சரி சரி.

ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ பாடலாம் பாட்டை ஹோல் திங் அப்படியே பாடிட்டு வாங்கோ.

ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே ரே

0: நமஸ்காரம்.
1: நமஸ்காரம்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இசை பயிற்சி. பெரியசாமி தூரன் இயற்றிய ஜோதிஸ்வரூபிணி என தொடங்கும் பாடல். ராகம் ஜோதிஸ்வரூபிணி, தாளம் கண்ட ஏகம். ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் அதன் அளவுகளும்

கிருஷ்ணகிரி மாவட்டம் குன்னூர் AWS 17 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் லக்கூர் 11 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் நாதம் AWS 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கருமாந்துறை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பம்பாரணை ஊத்தங்கரை கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் தோகமலை திருவாரூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் திருவள்ளூர் நிலக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 24 டிகிரி செல்சியஸ் நாமக்கல்லில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. சென்னை தஞ்சாவூர் பகுதிகளில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. ராயல்சீமா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27 தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் திருச்சிராப்பள்ளி மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 27 தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகக்கலை தினம். யோகக்கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.

0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
1: நேரம் 3:40. நொடி ஆகாஷவாணி விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பாடலை கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355 மற்றும் 044-298-6007. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் நம்மோடு பேசுவதற்காக, அதாவது அவர்கள் விரும்பிய பாடலை கேட்பதற்காக லைனில் காத்துட்ருக்காங்க. இப்போ முதல் நேயராக

0: யார் வராங்கன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம்மா. ஹலோ ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஆ ஹலோ
1: ஹலோ,
0: ஆ நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஹலோ, இணைப்பில் வந்து முதல் நேயராக கோவையிலிருந்து ராஜேஸ்வரி என்ற நேயர் வந்தாங்க. ஆசையோடு ஒரு பாடலை கேட்டிருக்காங்க, அந்த பாடலை நம்மவும் கேட்டுக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று பார்ப்போம். ஹலோ, ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: கும்பகோணம் எம்ஜிஆர் காலனி துவரங்குறிச்சி ஞானி சரவணனா?
1: எம்ஜிஆர் காலனி. ஆமா மேடம்.
0: சரி, உங்க பேரை கேட்டா உங்க ஊரோட எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்க. சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கறது?
1: முழு முகவரி இருந்தா ஒரு திருப்தியா இருக்கு மேடம். நிகழ்ச்சி வந்து போயிட்டே இருக்கும்போது வானிலை கஷ்டப்பட்டு இணைப்பு பிடிக்கிறோம். முழு முகவரி தரும்போது அது ஒரு பெரிய சுகமா இருக்கு எங்களுக்கு எல்லாம்.
0: அப்படிதான் சொல்லுவோம் ஆகாஷவாணியிலே. நாங்க எல்லாரும் சொல்லும் போது முதல்ல நேயர் ஊர் பேர் சொல்லிதான் நேயரை சொல்லுவோம். சரியா சொல்லிட்டீங்க. இப்பளுக்கு இப்ப வந்து நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்போம் நம்ம? ஹலோ,
1: எனக்கு மேடம் இந்த பாடலுக்கு ஒரு வர்ணனையும் சொல்லுவேன் மேடம், சின்னதா.
0: சரி சொல்லுங்க.
1: சின்னதா
0: பரவாயில்ல, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து 1983 ஆண்டு வெளிவந்த வைரமுத்து எழுதி இளையராஜா இசையில் இன்று நீ நாளை நான் படத்தில் தானிய பாடிய பொன்வானம் பன்னீர் தொகுதி இந்நேரம். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்
0: சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
1: வான்மலை இன்று வையத்தில் வருகை தந்ததில் இவளுக்கோ நல் யோகம். பாவையின் தேவையை தெரிந்து கொண்டு திறம்பட செயலாற்ற எடுத்ததோ மலை வேகம். மலை பெரும் காட்டு தீயை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் மெய்யாக. மழை பெரும் காட்டு தீயை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் மெய்யாக. உள்ளுள் பரவும் மோகத்திற்கு அது இப்படியும் உருமாறுமோ நெய்யாக.
0: அடடா, அருமை அருமை. பாடல் கேட்போமா சரவணன் சார்? நன்றிங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நன்றி.

ஆகாஷ்வாணி நேரம் 3:16:30 நேயர்கள் விடுமுறை விருப்பமாக நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கம் 2986-00037. அதாவது நீங்கள் இணைப்பு என்ற எண்ணாக 044 இதனையும் சேர்த்து பண்ணணும். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு நீங்கள் மகிழலாம். இப்போது அடுத்த நேயரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இளையராஜா சித்ரா பாடிய பாடலை கேட்போம்.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று பார்ப்போம். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ
1: ஹலோ மேடம், கோவை ராஜேஷ்.
0: கோவை ராஜேஷ்,
1: தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல இருந்து எஸ்பி சைலஜா பாட மலர்களே இதோ இதோங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா இவங்க பாடின பாட்டு மலர்களே. சொல்லுங்க.
1: ஒரு நேர் வந்திருக்கார், நைன் இருக்காரு, நான் பேச சொல்றேன்னா. ஹலோ ஹலோ, நான்
0: கோவை ராஜேஷ். இவரின் விருப்ப பாடலை இப்போது நாமும் கேட்போமா நேயர்களே?

0: நேர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து காத்திருக்கும் நேரிடம் நம்ம பேசலாம். வணக்கம் சார். சார், கொஞ்சம் நீங்க உங்களோட ஒலியை கொஞ்சம் குறைச்சிருங்க. கேக்குதுங்களா நாங்க பேசுறது? வணக்கம் சார். சார், நீங்க இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க, பேசுறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்க பேர் சார்? சார், உங்க உங்க ஒலியை நீங்க குறைச்சிட்டு எங்களோட பேசலாம் சார்.
1: கிருஷ்ணசாமி.
0: எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?

0: கும்பகோணம் மட்டும் திப்புராஜபுரம்.
1: ஓகே சார், கும்பகோணம்ல இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
0: உலகம் சுற்றும் வாழ்வின் படத்திலிருந்து
1: கண்டிப்பா சார் போட்டுடலாம். இணைப்பில் இணைஞ்சிருங்க, கேளுங்க பாடல்.
0: நன்றி மேடம், நன்றி மேடம்.

நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? அடுத்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த நேர் இணையறாரான்றதை நம்ம இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கலாம். அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைஞ்சிருக்காரு, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர்? உங்கள் பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் மாதம்பட்டினத்திலிருந்து சிவகுமார்.
0: மாதம்

குவாலிட்டியில இருந்து? சிவபாலன். சொல்லுங்க சார், உங்க பாடல் என்ன பாடல், என்ன பாடல் கேக்குறீங்க ஆகாஷ்வாணியில? கேக்குதா சார் நாங்க பேசுறது? நீங்க உங்க ஒலியை குறைச்சிட்டு எங்களோட பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. சிவபாலன் சார் இணைப்பு துண்டித்து விட்டது.

0: என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களா? என்ன சொன்னாங்க?
1: ஆமாக்கா, அவங்களுக்கு திருப்திதான். அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க.
0: சரின்னு சொல்லிட வேண்டியதானே
1: அக்கா? உன்னதான் கூப்பிட முடியல. பெத்த தாய் மாதிரி எனக்கு நீ இருக்க. ஆனா அது யாருக்குமே புரியலையக்கா.
0: கமலா, என்ன கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன்டி.
1: பெண் வீட்டுக்காரங்க நம்ம விட ரொம்ப வசதியானவங்கக்கா. மருமக மதிப்பாளான்னு கூட எனக்கு பயமா இருக்கு.
0: ஆமா, நீ பிறகு கழுத்துல மஞ்ச கயிறும் கையில ரப்பர் வளையலுமா இருந்தா யாருதான் மதிப்பாங்க? பாரு, கல்யாணம் முடிந்த வரைக்கும் என் செயின் வளையல எல்லாம் தாரேன், போட்டுக்கோ.
1: வேண்டாக்கா வேண்டாம், கிடைக்கிற மரியாதை கிடைச்சா போதும், நகையெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
0: எடி, என் நகையெல்லாம் பீரோல இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கு, எடுத்து தாரே, போட்டுக்க.
1: ஐயோ, அதெல்லாம் எதுக்குக்கா? வேண்டாக்கா, சும்மா இரு.
0: அக்கா சொன்னா கேக்கணும். கல்யாணத்து வரைக்கும் வச்சுக்க, அப்புறமா கூடு. நீ நகைய போட்டுட்டு கண்ணாடியில பாரு, என் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருப்ப.
2: அப்பா, இங்க பாருங்களேன், கழுத்துல தங்க சங்கிலி, கையில தங்க வளையல், ஒரு பணக்கார அம்மனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா.
1: ஏய் பாலு, சும்மா இருடா, கிண்டல் பண்ணாத. எங்க அக்கா உன் கல்யாணத்துக்காக கொடுத்திருக்கா.
3: அதானே, உங்க அக்கா இரவுல தானே கொடுத்திருக்கா, நீயே வச்சுக்கோனு கொடுக்கலையே.
1: அது சரி, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியாகாதே.
2: சரி சரி, சண்டை போடாதீங்க, பெரியமா கோபப்படலையே.
1: அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுடா, பெரிய இடத்துல பெண் கிடைச்சிருக்கு, நாம கௌரவமா இருக்கணுமே தான் நகையை தூக்கி கொடுத்திருக்கா.
3: உங்க அக்காவுக்கு இவ்வளவு வயசுக்கு மேல நகை நட்டும் தேவையா? குறைஞ்சது 50 பவுனாவது வச்சிருப்பா.
2: இருக்கும்பா, எங்க போனாலும் கழுத்துலயும் கையிலயும் தங்கமா மின்னும்பா.

0: பாப்பா, இங்க இந்த பாலு கல்யாணம் எவ்வளவு சிறப்பா நடந்துச்சு பாருங்க. அந்த கமலாவுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சு.
1: இதுல உனக்கு என்ன பிரச்சனை விஜி? நம்ம ஸ்ரீதருக்கும் அதே மாதிரி இடம் கிடைக்கும், கவலைப்படாத.
2: இந்த கமலாமா நிறைய நகை போட்டிருந்தாங்களே, அதை கவனிச்சியம்மா?
0: ஆமாடா, எல்லாம் உங்க நாகு பெரியம்மா நகை. தங்கச்சிக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, எனக்கு அதே மாதிரி கொடுக்க மனசு வருமா? என்ன இருந்தாலும் நான் வெளியில இருந்து வந்தவ தானே.
1: அண்ணி இரவல் கொடுத்துருப்பாங்க விஜி, இன்னைக்கு எல்லா நகையும் அவங்கள்ட்ட திரும்பி போயிருக்குமே.
2: சரிதான், பெரியம்மாவுக்கு பெரிய மனசு, நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ எப்படி செய்வியம்மா?
0: உங்க அப்பா கிலோ கணக்குல எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாரு, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்புன வேணும்டா.
1: சரி சரி, மத்த வேலைய பாரு விஜி.
0: என்னமோங்க, நகைய கொண்டு போய் பத்திரமா கொடுத்தா சரிதான்.
3: பாலு, தம்பி உங்க அம்மா எங்கடா?
4: அம்மா கடைக்கு போயிருக்காப்பா. ஏன்பா, எதுக்கு கேக்குறீங்க?
3: பாலு, பெரியம்மா கொடுத்த நகைய கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா?
4: இல்லப்பா, நம்ம வீட்டு பீரோல தான் இருக்கு, நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா.
3: அப்படியா? பெண் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நானும் நிறைய செலவு பண்ணிருக்கேன்டா. பெண்ணுக்கு பட்டு எடுத்தோம், தாலி செயின் வாங்கணும், அப்புறம் நிறைய செலவு செஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நிறைய கடன் வாங்கிட்டேன் தம்பி. அந்த கடனை எல்லாம் அடைச்சு ஆகணும், என்ன செய்ய?
4: ஐயோ, கடனை எப்படிப்பா அடைக்கிறது?
3: அதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன்டா. அந்த நகையை வித்து பணத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிடலாம். அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்க பெரியம்மாவிட்ட கொடுத்துருவோம். நீ என்ன சொல்ற?
4: என்னப்பா சொல்றீங்க, பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
3: தெரிஞ்சு கேட்டா நீ கொடுத்ததே கவரிங் நகைதான் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான்.
4: அம்மாவை எப்படிப்பா சமாளிப்பீங்க?
3: உங்க அக்கா கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்ததே கவரிங் நகை தானு சொல்லிருவேன். அவ என்ன நம்பித்தான ஆகணும்.
4: நீங்களாச்சு அம்மாவாச்சு, என்னைய ஆள விட்டுருங்க.
0: என்னங்க, என் தம்பி மகளுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வந்திருக்கு.
1: அதுக்கு என்ன, குடும்பத்தோட போய் சாப்பிட்டுட்டு வருவோம்.
0: கல்யாணத்துக்கு கழுத்துல மஞ்சள் கயிறோட

0: போகணுமா?
1: இத்தனை நாள் அப்படித்தானே போனோம்.
0: ஏங்க, உங்க அண்ணிக்கிட்ட போய் செயினும் வளையலும் வாங்கிட்டு வாங்களே.
1: இது என்ன புது பழக்கம்? நகை இல்லாம போனா கல்யாண வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களா என்ன?
0: இங்க பாருங்க, அந்த கமலாவுக்கு குடுக்கறவங்க எனக்கு குடுக்க மாட்டாங்களா என்ன?
1: அது விஜி, குடுக்கறதும் குடுக்காததும் அவங்க விருப்பம், நம்ம போய் கேக்குறது ரொம்ப தப்பு.
0: போங்க, உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா நான் போய் கேக்குறேன். இந்த சொத்துக்கெல்லாம் நாம தானே வாரிசு.
1: நீ நல்லா இருப்ப தாய், அண்ணிட்ட போய் அவமானப்பட எனக்கு முடியாது.
0: இங்க பாருங்க, நீங்க போலன்னா விடுங்க, நான் போயிட்டு நகையோடு தான் வருவேன்.
1: இரு இரு இரு இரு இரு, வேண்டாம், நானே போயிடுறேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா?
2: வாங்க குழந்தனாரே, உட்காருங்க, காபி சாப்பிடுதீங்களா? விஜய் ஏதாவது சொல்லி அனுப்புனாளா என்ன?
1: விஜய் ஒன்னும் சொல்லல அண்ணி, நான் தான் வந்தேன்.
2: குழந்தனாரே, உங்களையும் உங்க வீட்டு எஜமானி அம்மாவையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க.
1: அது வந்து அண்ணி, விஜயோட தம்பி மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு.
2: சரி,
1: அதுக்கு உங்க செயின் மலையெல்லாம் கேட்டா தர முடியுமா? நீ
2: கமலாவுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாளோ? சரி, வாங்கிட்டு போங்க. அதுல என்ன இருக்கு? உங்களை நம்பி குடுக்கறேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரியா? இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்.
1: சரி அண்ணி.
0: இருக்காது
1: விஜி, எப்போதும் நானும் அண்ணனும் போய் தான் நகை வாங்குவோம். அது நம்பிக்கையான கிடையாச்சே.
0: இல்லங்க, நான் நகைக்கடையில போய் காட்டி கேட்டேன்.
3: அப்போ பெரியம்மா வச்சிருந்ததெல்லாம் கவரிங் நகையாமா?
0: உங்க பெரியம்மாவை பார்த்து நான் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க போறேன்டா.
1: அதெல்லாம் வேண்டாம் விஜி, நாம நகையை இரவலா கேட்டதே தப்பு.
0: இங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் இப்பயே போயிட்டு வரேன்.
2: ஒண்ணுமே சொல்லலையே.
0: இப்பதான் தங்க மாதிரி கவரிங் நகையும் கிடைக்குது.
2: என்னடி சொல்ற, கமலா என்ன ஏமாத்திட்டாளா? என்ன ஏமாத்திட்டாளா? தங்க செயின் தங்க வளையலுக்கு பதிலா கவரிங் நகைய கொடுத்து என்ன ஏமாத்திட்டாளா? கடவுளே,
0: கூட பிறந்த தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்களே, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கடவுளே கடவுளே, எங்க அத்தா சொத்தெல்லாம் இப்படி போகுதே. சரி, அக்காவும் தங்கச்சியும் எப்படியும் போங்க. நாளைக்கே வீட்டையும் பொய் கையெழுத்து போட்டு வித்துருவாங்க. ஆனா நான் விட மாட்டேங்கா, நான் விடவே மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க.
2: கடவுளே, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியலையே. இது நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்?
4: அக்கா, அவசரமா வர சொன்னியாமே. என்னக்கா?
2: கமலா, இந்த வளையல கொஞ்சம் பாரு.
4: என்னக்கா இது? நீதான் ஒரு டஜன் தங்க வளையல் வச்சிருக்கல்ல,
2: என்ன
4: நம்பு, செயினும் வளையலும் வாங்கிட்டு போன மாதிரிதான் திரும்ப வந்து கொடுத்தேன்.
2: இல்ல, ரெண்டுமே கவரிங் நகை. உலகத்துல நான் யார நம்பி இருந்தனோ அவளை நம்பி நான் மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே.
4: கசுமாரு, நான் உங்ககிட்ட நகை கேட்டேனா? நீ தானே கொடுத்த, நீதான் யாரையும் நம்ப மாட்டியே. வாடு, அப்பா கூட இதேதான் சொன்னாரு.
2: எல்லாம் அவர் வேலையாத்தான் இருக்கும்.

0: இந்த மாதிரி புத்தி எல்லாம் ஓ வீட்டுக்காரனுக்கு தாண்டி உண்டு.
1: அக்கா, அவரை பத்தி தப்பா பேசாத, அப்புறம் நான் மனுஷியா இருக்க
0: மாட்டேன். அந்த காலத்துல அவனுக்கு சோர் போட்டவளே நான் தாண்டி.
1: அந்த நன்றிக்கு தான் உங்களுக்கு நாயா உழைச்சிட்டாரு. உலகத்திலே என்னவோ உன் புருஷன் மட்டும்தான் வசந்த வர.
0: ஓ வீட்டுக்காரனுக்கு தான் நன்றியே கிடையாது, மோசக்கார மனுஷனாச்ச.
1: அவரை மாதிரி தங்கமானவரை பார்க்கவே முடியாது. நீ தான் நன்றி கட்டவ. என் வீட்டு கூட பாக்காம நான் உனக்கு உழைச்ச உழைப்பு இருக்கு. உழைச்சு உழைச்சு தேய்ச்சி போனக்கா, அதையெல்லாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற. உனக்கு நன்றியே கிடையாது. உன் தங்கச்சி செத்து போனா நினைச்சுக்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். போ.
0: ஓ கடவுளே, கடவுளே.
2: அம்மா, அம்மா, ஏம்மா அழுதுகிட்டே ஓடி வர? என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு சொல்லுமா, என்ன ஆச்சுமா?
3: கமலா, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுற?
1: எங்க அக்கா உங்களை திருட என்ன சொல்றாங்க? அவ கொடுத்த நகையை எடுத்துட்டு நீங்க கவரி நகையா திருப்பி கொடுத்துட்டீங்களா? நீங்க தங்கம்னு எனக்கு தானுங்க தெரியும்.
2: அம்மா, பெரியம்மா சொன்னது உண்மைதான்மா.
3: டேய், சும்மா இருறா.
1: ஏய் பாலு, என்னடா சொல்ற? சொல்லு, என்ன சொல்ற?
2: அம்மா, கல்யாண செலவுகள்லாம் அப்பா வெளியே கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்காருமா. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தங்க நகையெல்லாம் வித்துட்டாருமா. அதே மாதிரி கவரிங் நகைய வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாருமா.
1: எங்க இவன் சொல்றதுல உண்மையா சொல்லுங்க.
3: வந்து அக்கா கவரிங்னு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். கடனை கொடுக்க வேற வழி தெரியல கமலா. உங்க அக்காவுக்கு இதெல்லாம் பெருசா என்ன?
4: என்னாச்சு, ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி குழந்திருக்கீங்க?
0: இடிதான் விழுந்துருச்சு குழந்தனாரு, இடிதான் விழுந்துருச்சு. கூட பிறந்தவன் தூக்கி வச்சு கொண்டாடணும்ல. நான் கொடுத்த தங்க நகைய வித்துட்டு கவரிங் நகைய கொடுத்து என்ன ஏமாத்திட்டா புருஷன். சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படி பணத்துக்குத்தான் அலையறாங்கன்னு உங்க அண்ணா அடிக்கடி வருத்தப்படுவாரு.
4: நினைச்சாலே வருத்தமா தான் இருக்கு.
0: உங்க விஜி மட்டும் என்ன லேஸ் பட்டவளா? அவ பண்ணின காரியம் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
4: அது அண்ணி, ஸ்ரீதர் வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு 500,000 அண்ணன்ட்ட பொய் சொல்லி வாங்கியிருக்கிறா.
0: அடப்பாவீங்களா, அடப்பாவீங்களா. நீங்க ஏமாத்தினது தெரிஞ்சுதான் அந்த மனுஷன் போயிட்டாரா? கடவுளே, பணத்தை தவிர இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையா, வேற அர்த்தமே இல்லையா? ஐயா, நீங்க இப்படி என்ன அனதைய தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே.
4: அண்ணி, அண்ணி, அழாதீங்க, அழாதீங்க அண்ணி, அழாதீங்க அண்ணி.
0: இங்க யாரும் நிக்காதீங்க, என் முகத்துல யாரும் முழிக்காதீங்க. போ.

0: அக்கா, அக்கா, அக்கா, அக்கா, ஐயோ, போன் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு என்னாச்சு தெரியலையே, கதவு திறக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ, வாங்களே, எல்லாரும் வாங்களே, கதவு உடைக்கலே.
1: அம்மா, அம்மா, என்னம்மா, என்னாச்சுமா, தெரியுமா, என்னாச்சுமா, அம்மா,
0: அம்மா, அம்மா.
2: அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பில் உதவி பி. உஷா. அமைப்பு கே. காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடி ஆடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுடதா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
4: எதே just like button and press panna podum enakku panam kudukuren solliranga. WhatsApp la or message vanduchu, andha message la just neenga veetla irundhitte indha YouTube, Insta, Facebook la like mattum pannunga, ungalku panatha naanga anuprom appdinu solliranga. Samala ayyo, adu ellame fake.
3: What, enna solra? Iru கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: இல்லையே, மரம் தோறும் தாவி நாம் வாழ்ந்தோம் உண்மையே.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, திறமைக்கு வயது ஒரு தடை அல்ல. ஆமாங்க, அதை நிஜமாக்கி காட்டி நம்ம எல்லாம் வியப்பில் அழுத்துறதுக்காக இன்னைக்கு நம்ம குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. வயசுல அவங்க ரொம்ப சின்ன பொண்ணுதான், ஆனா அவங்க கலந்துகிட்ட போட்டிகள் எல்லாத்துலயும் அள்ளி கொடுத்த வெற்றிகள், குவிந்த விருதுகள்னு இவங்க செஞ்சிருக்க சாதனையோட லிஸ்ட பார்த்தா அப்பா நம்மையே வியப்புட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுல ரொம்பவே பக்குவமான அன்பான மனசு இவங்களுக்கு. ஓடி ஓடி உதவி செய்யறதுல இந்த பாப்பாவுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம். ஒரு சிறந்த சமூக சேவகியா பலருக்கு முன் உதாரணமாக திகழும் இந்த குட்டி சாதனையாளரை தான் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: என்னோட பேர் நேஹா.
1: நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: நீங்க எந்தெந்த துறையில ஆர்வமா இருக்கீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அத பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா?
2: எனக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் சில இதை நான் இப்ப சொல்றேன். எனக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும், பரதநாட்டியம் பிடிக்கும், சமூக சேவை பிடிக்கும், பகவத்கீதா வந்து தமிழ்லையும் சொல்லுவேன் அண்ட் சம்ஸ்கிருதம்லையும் சொல்லுவேன், ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர், அதுல திருப்புகழ், திருப்பாவை, திவ்ய பிரபந்தம், அதெல்லாம் எனக்கு பாடுறதுக்கு

0: ரொம்ப பிடிக்கும். அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்லோகா சொல்ல பிடிக்கும். அண்ட் டிபேட் வந்து இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஐ ஆல்சோ டூ ஆர்ட், சிங் பஜன், ஸ்டோரி டெல்லிங், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்பீச் வந்து தமிழில் அண்ட் இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன். இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மரைன் பயாலஜி அண்ட் மல்டி டாஸ்கிங். இட்ஸ் ஆக்சுவலி ரியலி ஃபேவரட் பார்ட் ஆஃப் இட் டு மீ. ஸோ மரைன் பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபிஷ் அண்ட் தேர் பிஹேவியர்ஸ் அண்ட் எவ்ரி திங் அபவுட் தெம். ஸோ இந்த ஓஷன் எனக்கு ஒரு விதமாக கனெக்டட் நான் சொல்லணும்னா. அண்ட் ஐ ஆல்சோ லவ் மல்டி டாஸ்கிங். ஸோ மல்டி டாஸ்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் என்ன பண்ணாலும் அதோட சேர்த்து ஒன்று தான் பண்ணுவேன். அதுதான் சின்ன வயசுலேருந்தே என்னோட நேச்சர்.
1: ஓ, நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா? இது எல்லாமே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மல்டி டாஸ்க்குன்னு வேற சொல்கிறீங்க, அதை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: மல்டி டாஸ்கிங்னா ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயம் பண்ணுறது. இந்த மல்டி டாஸ்கிங் தான் என்னோட சிக்னேச்சர்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதில் 2 இது வந்து மல்டி டாஸ்கிங் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட திருப்புகள் வேர்ல்ட் ரெக்கார்டே எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து 12 திருப்புகள் வந்து பாடிட்டே 24 ரவுண்ட்ஸ். ஐ ட்ரூ முருகா போர்ட்ரேட் ஆன் அன் A3 சைஸ் பேப்பர். அதில் முருகான் 989 டைம்ஸ் எழுதினேன் ஃபார் 1 hour and 29 மினிட்ஸ் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தட் திருப்புகள் வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை, இட்ஸ் அ டங் ட்விஸ்டர், நாப்பிரள். ஸோ இது பாடிக்கிட்டே முருகா முருகான்னு ப்ராசஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஐ டுக் இட் அப் ஆஸ் அ சேலஞ்ச் பர்சனலி அண்ட் ஐ ஃபினிஷ்ட் இட். இட் வாஸ் அ பிட் ஹார்ட். ட்ரைனிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் முருகா முருகான்னு அதை ப்ராசஸ் பண்ணிட்டே டங் ட்விஸ்டரையும் பாடி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்னோட ஃபேவரட் ஹீரோ அருணகிரிநாதர், அவருக்காக நான் இதை டெடிக்கேட் பண்ணேன். ஸோ அதை நான் மனசில் வச்சுட்டு ஐ டிட் திஸ். ஐ புட் ஆல் த ஹார்ட் ஒர்க் அண்ட் கடைசியில் ஐ அக்காம்ப்ளிஷ்ட் இட்.
1: சூப்பர் குட்டி, கிரேட். இந்த சின்ன வயசுல உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குல்ல, இந்த திறமைய உங்களுக்குள்ள ஊக்குவிச்சது யாரு, அதை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அது என்னோட அம்மான்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சதே அவங்க தான். அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்ததும் அவங்க தான். அவங்க தான் எனக்கு மெயினாக எல்லா ஃபீல்டு ஒர்க்கும் அவங்க தான் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்ததே அம்மா தான். அப்பா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, யூஸ்வலாக பேரண்ட்ஸ்லாம் ஒரு பேரண்ட் ஓகேன்னு வாங்க, இன்னொன்று பேரண்ட் அதுக்கு நோன்னு சொல்லுவாங்க.
1: ஓகே சொன்னா அப்பா நோ சொல்லுவார்.
0: யூஸ்வலாக அதான் நடக்கும். பட் எனக்கு அப்பாவும் சரி அம்மாவும் சரி எனக்காக சப்போர்ட் பண்ணி நான் என்ன பண்றேனோ எல்லாமே மரைன் பயாலஜிலேருந்து எல்லாமே எனக்கு சப்போர்ட் அவங்க தான்.
1: அது காட் கொடுத்த கிஃப்ட் உங்களுக்காக.
0: ஆமா, எனக்கு காட் கொடுத்தது ரெண்டு பேரண்ட்ஸுமே எஸ் சொல்ற மாதிரி, நான் என்ன பண்ணாலும் தேல் ஆல்வேஸ் பி பிஹைண்ட் மீ. எனக்கு என்ன வேணுமோ தேல் டூ இட் ஃபார் மீ. ஸோ தேவர் மை பில்லர்ஸ்.
1: ஓகே குட்டி, நீங்க 100க்கும் மேற்பட்ட நேஷனல், இன்டர்நேஷனல், ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக் லெவல்ல சர்டிபிகேட்ஸ், மெடல்ஸ், ட்ராஃபிஸ் எல்லாம் வின் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதை எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா?
0: என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன விஷயம்தான். பிகாஸ் 100 சர்டிபிகேட் எல்லாம் பத்தாது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 வீடு ஃபுல்லாக வைக்கிற அளவு சர்டிஃபிகேட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது நான் சீக்கிரம் அக்காம்ப்ளிஷ் பண்ணிடுவேன் நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட மியூசிக் டீச்சர் வந்து சாவித்ரி பாலா மேம். நான் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு மியூசிக் காம்படிஷனில் 8 கேட்டகரியில் வின் பண்ணி அவங்கள்ட்ட போய் காமிச்சேன். அப்போ அவங்க ரொம்ப ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க நான் நினச்ச மாதிரியே. அண்ட் அவங்க என்னோட அம்மாட்ட சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நிறையா வரும், கபோர்டே பத்தாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னும் பழிச்சிட்டு தான் இருக்குது. எவ்ரி டைம் எவ்ரி மந்த் எனக்கு ஒரு புது ஷெல்ஃப் தேவைப்படுது. அவங்க வேர்ட் தான் எனக்கு மேஜிக் மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஐ எம் கோயிங் டு டெடிக்கேட் இட் டு மை பேரண்ட்ஸ் டு மேக் தம் இஸ் ப்ரவுட்.
1: சரி, நீங்கள் நிறைய காம்படிஷன்லாம் போயிருக்கீங்க, எல்லா டைமும் வின் பண்ணுவீங்களா இல்ல தோல்வியும் அடைஞ்சிருக்கீங்களா, அத நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன். பட் சில வாட்டி நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் தான் நான் ஒத்துக்கிறேன். தோல்விங்கிறது டேர்னிங் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அது அப்படியே மாத்தி பாசிட்டிவா மாத்துறதுதான் தோல்வி. அதுதான் நம்ம கத்துக்கணும். பட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஃபவுண்டேஷனா யூஸ் பண்ணி பில்ட் பண்றது தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஸோ இதுதான் எனக்கு பத்ரி நாராயணன் சார் எனக்கு சொல்லி தந்தது. என்னோட ஸ்கூல் சான்ஸ்

0: சான்ஸ்கிரிட் டீச்சர். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அவ்வளவா வாய்ஸே வராது. ஸோ நான் ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது எல்லாமே மெமரைஸ் பண்ணி அதெல்லாமே கரெக்டாக சொல்லிடுவேன், பட் வாய்ஸ் அவ்வளவா வராது. நான் ரொம்ப ஷையாக அப்போல்லாம் இருப்பேன். அப்போது ஒரு பிடிஎம் நடந்துச்சு. என்னோட சார் சொன்னார் என்னோட அம்மாட்ட, ஏன் நேஹா எப்பயுமே வின் பண்ண மாட்டார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அம்மா ஏன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எப்பயுமே அவள் வாய்ஸே கேட்காத மாதிரி பேசுகிறா, எல்லாமே மெமரைஸ் பண்ணுறா, பட் வாய்ஸே வரமாட்டேங்குதுன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தையை வச்சு அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு ஒர்க் பண்ணி நானே எனக்கு தனியாக ஸ்ட்ரென்தனிங் கொடுத்து என்னோட வாய்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ராங்காக ஆக்கி போல்டாக்கி அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி நெக்ஸ்ட் காம்படிஷனில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டேன்.
1: நேஹா, உங்கள் ஏஜ் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் விளையாட போயிடுவாங்க. சாட்டர்டே சண்டே டைம்ல பார்க்கு பீச்சுன்னு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. முதியோர் இல்லம், புற்றுநோய் மருத்துவமனை, சிறப்பு குழந்தைகள் இல்லம், அப்புறம் நிறைய பீச் கிளீனிங் கூட போயிருக்கீங்க. எப்படி இதுலலாம் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
0: விளையாடுறது, பீச்சுக்கு போறது, மூவி போறது, இதெல்லாம் மட்டும் ஃபன் கிடையாது, சமூக சேவை ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ பேசிக்லி நான் ஒரு என்ஜிஓ மூலமா போனேன். அங்கே நிறைய இடம், சச் ஆஸ் முதியோர் இல்லம், புற்றுநோய் மருத்துவமனை, சிறப்பு குழந்தைகள் இல்லம் போன்ற நிறைய இடங்களில் நான் சேவை செஞ்சேன். அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. முதியோர் இல்லத்தில் இருந்த பாட்டிங்களுக்காக நாங்கள் நிறைய பாட்டு, டான்ஸு, ஸ்கிட்டு, அப்புறம் அவங்களுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்களே ப்ராப்ஸ், கண்ணாடி, கூலிங் கிளாஸ், பார்ட்டி ஹேட் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் அவங்களுக்கு ஃபன்னாக்கி அவங்கள ஃபோட்டோ கொடுத்து அவங்களே குட்டியாக பேப்பர்லலாம் வரைய வச்சு அதை பெருசாக ஒட்டி அவங்களுக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணி அவங்களெல்லாம் ஜாலியாக வச்சுக்கிட்டது எங்களுக்கு தான் அவங்கள விட ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருந்தோம். கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நிறையா தனிமைப்படுத்தப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க. அங்கே நிறையா பேருக்கு யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட நம்மளோட கவலைகள்லாம் சொல்கிறதுன்னு அவங்களுக்குன்னு யாருமே இல்லை சுத்தமாக. ஸோ ஒரு பொண்ணு பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு என்ன ஃபன்னாக இருக்கும், நீ என்ன பண்ணுவ டெய்லி அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொன்னா, எனக்கு ஃபன்னுன்னு அவ்வளோவா ஒன்றும் கிடையாது, நான் வீட்டில் தான் யூஸ்வலாக இருப்பேன், எனக்கு ஃபன்னாக ஒன்றே ஒன்று தான், எப்பயுமே நான் 2 மாதத்துக்கு 1 வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு 1 வாட்டி புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு ரெடியாகி பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது தான் எனக்கு சந்தோஷம், இல்லைனா வீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது, பெட்லேயே தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னா. ஸோ அதை நினச்சும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் 3 நாள் இவெண்ட் பண்ணோம். இன்னொன்று நாள் நான் போய் ஸ்கிட்டு பண்ணேன். ஸ்கிட்டில் ஒரு கிட்டார் மாதிரி, அது யூக்கலேலி, அதை வாசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பார்ட் வந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து கேட்டான், அக்கா அக்கா எனக்கு தெரியுங்களா அக்கா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்டான். நானும் உடனே கொடுத்துட்டேன். அதை பார்த்துட்டு அங்கே இருந்த குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களும் கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு கிட்டார்னு கேட்டாங்க. உடனே அடுத்த வாட்டி வரும்போது நாங்கள் 50 கிட்டார் வாங்கி அதில் பேட்ரி போட்டு உடனே அவங்கள்ட்டலாம் கொடுத்து அவங்க வாசித்து அவங்கள ஹாப்பியாக வச்சு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தான் லைக் ஒரு மெமரபிள் மெமரியாக இருந்துச்சு. விளையாடுறது, சும்மா கதை பேசுறது இதெல்லாம் ஃபன்னே கிடையாது. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து ஃபன்னாக பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம பங்கெடுத்து பண்ணுறது தான் உண்மையான ஃபன்னு. இட்ஸ் நாட் ரியல் ஃபன். எல்லாரும் வந்து என்னோட பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஜாயின்.
1: நீங்க கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறீங்களே, அதுக்கு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு, உங்களோட குரு யாரு?
0: கர்நாடிக் மியூசிக் அது எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, எனக்கு மல்டி டாஸ்கிங் என் அம்மா சொல்லி தந்தாங்க, பட் இந்த கர்நாடிக் மியூசிக் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை சொல்லி தந்துச்சு. நம்ம பாடும்போது தாளம் போட்டுட்டே பாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பிகாஸ் நிறையா டைப்ஸ் ஆஃப் தாளம் இருக்குது, அட்டத்தாளம், ரூபக தாளம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டுட்டே பாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த தாளத்தோடு பண்ணி பண்ணுறதே ஒரு மல்டி டாஸ்கிங் விஷயம்தான். ஸோ அதை பாடி பாடி எனக்கு அதுவே இட் வாஸ் பார்ட் ஆஃப் மை ஃபவுண்டேஷன். ஸோ அந்த மல்டி டாஸ்கிங்க்கு இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட கர்நாடிக் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது என்னோட ஃபர்ஸ்ட் குரு வந்து மிஸ்ஸஸ் சாவித்ரி பாலா மேம். விவரம் தெரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு டீச்சர் அவங்க தான். அவங்க எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க, நிறைய ஸ்டேஜஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுத்தது அவங்க தான். அவங்க என்னோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன ஆக்சிடென்ட் பிரேக்குக்கு அப்புறம் என்னால் ஆஃப்லைனில் போய் பாட்டு கற்றுக்க முடியல.

0: அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைன்ல கத்துட்டு இருக்கேன். அவங்க பேரு ஸ்ரீமதி சுபலக்ஷ்மி மேம். அவங்களும் எனக்கு சாவித்ரி மேம் மாதிரியே ரொம்ப ஃப்ரெண்ட்லி டீச்சரா நல்லா சொல்லி தராங்க.
1: நேகா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க டெடிகேட் பண்றோம்.
0: வே

0: அப்ப மேடையில உங்களுக்கு பயமோ தயக்கமோ இருந்திருக்கா?
1: எனக்கு ஸ்டேஜ் போனா அதுல பயப்படுறது அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. ஸ்டேஜ் ஏறினோடனே அது எனக்குன்னு செட் பண்ண மாதிரிதான் நான் நினைச்சுப்பேன். அப்படி நினைச்சாதான் என்னால நல்லா பண்ண முடியும். ஸோ நான் என்ன நினைப்பேனா, அது என்னோட ஸ்டேஜ், எனக்கு தான் இன்னைக்கு இருக்கு, நான் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன், எல்லாருமே என்னதான் பார்ப்பாங்கன்னு நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன்னா அங்க நான் மட்டும்தான் ராஜா மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அது செட் பண்ணாம நான் எங்க போனாலுமே அவ்வளவா நல்லா பண்ண மாட்டேன். அதை நினைச்சிட்டு நான் எங்க போனாலுமே கண்டிப்பா நல்லா பண்ணிடுவேன். ஒரு வாட்டி கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டேஜ் ஃபியர், நர்வஸா இருக்கிறது அப்படிலாம் வந்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பயமா இருக்கா பயமா இருக்கான்னு கேட்டு கேட்டு பயப்பட வைப்பாங்க, ஆனாலும் பயப்பட மாட்டேன்.
0: திருப்புகழ், திருப்பாவை மற்றும் திருக்குறள், இது மூணுலயும் நீங்க உலக சாதனை செஞ்சிருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: சரி, திருக்குறள் அப்படியே படிக்கிறத விட அது பொருள் உணர்ந்து படிக்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப நல்லது. கிங்டம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல 20 திருக்குறள் சொல்லிட்டே அதோட மீனிங்கும் சொன்னேன். நான் 53 செகண்ட்ஸ்ல 160 திருக்குறளை ஸ்பீடா சொல்லி நான் முடிச்சேன். இதுக்காக எனக்கு கிங்டம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து த யங் டார்ச் வேரர் ஆஃப் குரல் விஸ்டம் டைட்டில் கொடுத்திருந்தாங்க.
0: சரி, நீங்க எங்களுக்காக ஒரு திருப்புகழ் பாடுறீங்களா?
1: பாடுறேன்.
2: அகர முதலென உரை செய் ஐம்பந்தொரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கு தனிப்பொருள எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவையடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவின் மலமும் நெஞ்சங்குணத்ரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவில்

கனட முடுகு பயிரவுர் பவுரி கொண்டேன் புறப்படுகளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொறிகருட அங்கம் பறக்குருதி நதி பெருக

0: சூப்பரா பண்ணீங்க நேகா. நீங்க ஆன்லைன்ல குழந்தைகளுக்கு எல்லாம் திருக்குறள் சொல்லி தர போறதா உங்க அம்மா சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: சோ சாரதா பீட்டம் ஹூஸ்டன்ல நான் போயிருந்தேன். அங்க நான் பகவத்கீதா ரிசைட் பண்ணேன். சோ பகவத்கீதா ரிசைட் பண்ணும் போது அங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்களோட கலீக் வந்து சொன்னாரு, ரொம்ப நல்லா சொல்றேன், எனக்கு பகவத்கீதா அதெல்லாம் தெரியுமா, என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கேட்டாரு. தமிழ்ல தெரியும், சம்ஸ்கிருதம்ல தெரியும், எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, திருக்குறள்ல தெரியுமா? அப்போ ஹூஸ்டன்ல நிறைய பேர் திருக்குறள்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லித்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஆகஸ்ட்ல

0: வந்து நான் சொல்லித்தரப்போறேன்.
1: ஸ்பெல் பீ காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
0: நான் இப்போ நைஜீரியா நடத்தின வாய்ஸ் ஸ்பெல் பீ காம்படிஷன்ல இன்டர்நேஷனல் லெவல் அட்டன் பண்ண ஐ ரெப்ரசென்டட் இந்தியா. அதுல வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் போனேன், பட் லாஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சின்ன வார்த்தைனால மிஸ் ஆயிட்ட. I lost, but that was a really ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வச்சு எப்படி பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன். இனிமே வர எல்லா காம்படிஷன்ஸ்லையும் நான் வின் பண்ணேன். இப்போலாம் வந்து நான் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி தான் காம்படிஷன்ஸ்லாம் நான் ஸ்பெல் பீல போகிறேன். அண்ட் ஐ காட் த ஸ்பெல் பீ சாம்பியன். ஐ வாண்ட் டு டூ இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு நிறையா பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதுவும் நான் இனிமேல் நிறையா பண்ண போகிறேன்.
1: உங்களுடைய லட்சியம் மரைன் பயாலஜின்னு சொன்னீங்கல்ல, மரைன் பயாலஜினா என்ன, அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? அது சம்பந்தப்பட்ட அனிமல்ஸோட ஃபன் ஃபேக்ட் ஏதாச்சும் இருக்கா?
0: மரைன் பயாலஜிங்கிறது ஆக்சுவலா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பயாலஜி. இதுல ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபிஷ், அப்புறம் அதோட பிஹேவியர், அதோட லொக்கேஷன், எவ்ரி திங் அபவுட் ஃபிஷ். ஸோ அதுதான் ஓஷன், வேவ், இன்டென்சிட்டி, வெதரு, இது எல்லாமே சேர்ந்தது தான் மரைன் பயாலஜி. ஜூன் 8th வேர்ல்ட் ஓஷன்ஸ் டே. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டில் 70% வந்து ஓஷன்ஸ் தான் கவர் பண்ணுது. பட் நம்ம இப்போலாம் நிறையா பிளாஸ்டிக் பொல்யூஷன், ஓவர் ஃபிஷிங் அந்த மாதிரி நிறையா டிராஸ்டிக் சேஞ்சஸ் நம்ம உலகத்தில் நடக்குது. 70% நம்ம திரும்பி செக் பண்ணலை, இன்னும் அவ்வளோதான் இருக்கான்னு. நம்ம போடுற பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே நம்மளோட ஓஷன்ஸை ஹார்ம் பண்ணுது. உலகத்துல ஓஷனோட பார்ட் இப்போலாம் அவ்வளவா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணல. முன்னாடி 70% இருந்துச்சு, பட் அவ்வளோ இருக்கான்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கம்மி ஆயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பத்தி நான் 5 facts சொல்றேன். த கிரீன் சீ டர்ட்டிலோட குழந்தைங்கலாம் லைக் சில எக்ஸெல்லாம் அது வார்ம் சாண்டில் போடும்ல. ஸோ வார்ம் சாண்டில் போடுற எக்ஸெல்லாம் ஃபீமேலா பிறக்கும். அண்ட் கூலா யாருமே இல்லாத அது மாதிரி சாண்ட் பீச்சஸ்லாம் போடுற எக்ஸ் எல்லாம் வந்து மேலா பொறுக்கும். அடுத்து வேல் ஷார்க். வேல் ஷார்க் தான் வந்து உலகத்திலே பிக்கெஸ்ட் ஃபிஷ். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஃபிஷ் டிஃப்ரெண்ட், மேமல்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேல் தான் வந்து உலகத்திலே பிக்கெஸ்ட் மேமல், பிக்கெஸ்ட் ஜெயண்ட் ஆஃப் தி ஓஷன். அதை தான் சொல்றோம். பட் ஆக்சுவலா இட்ஸ் த ஜெயண்ட் ஆஃப் தி ஓஷன், எல்லாத்துக்கும் சேர்த்து அதுதான் ஜெயண்ட், ப்ளூ வேல். பட் வந்து இந்த வேல் ஷார்க் வந்து ஃபிஷ்ஷில் பெருசு. ஃபிஷ் எல்லாம் அதுக்கு கில்ஸ் இருக்கும். ஸோ கில்ஸ் வழியாக தான் அதெல்லாம் ப்ரீத் பண்ணும். பட் வந்து வேல்ஸ், மேமல்ஸ், டால்ஃபின்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லங்ஸ் இருக்கு. ஸோ தே யூஸ் லங்ஸ் டு ப்ரீத். ஸோ அப்பப்ப கடலை விட்டு வெளில வந்து மூச்சு வாங்கிட்டு கீழே போவோம். ஸோ மோஸ்ட்லி அனிமல்ஸால 30 நிமிஷம் 20 நிமிஷம் தான் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். வெளில வந்து மூச்சு எடுத்துட்டு தான் மேமல்ஸ்லாம் உள்ளே போவோம். ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஃபிஷ்ஷுக்கும் வேல்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் டியூகாங்னு ஒன்று இருக்கு, அது ஒரு பெரிய கிரைசிஸ்ல வாழுது இப்போலாம். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாக் பேல தான் இந்தியாவில் இருக்கு. ஸோ டியூகாங்ஸ் எல்லாம் தேர் ஆல்சோ நோன் அஸ் சீ கவ்ஸ். ஸோ ஸ்டெல்லர் கவுனு அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த ஸ்டெல்லர் கவோட க்ளோஸ் ரிலேட்டிவ்னு தான் இதை சொல்கிறாங்க. இப்போ ஏர்த்தில் லைக் டெரஸ்ட்ரியல் அனிமல்க்கு ரிலேட்டடாக ஒரு டியூகாங் இருக்குன்னா அது என்ன அனிமல்னா, டெரஸ்ட்ரியலாக எலிஃபான்ஸோட கசின்ஸ்ன்னு தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. சி ஆனிமோன்ஸில் க்ளவுன் ஃபிஷ்லாம் வாழுது. சி அனிமோன்ஸ் யூஸ்வலாக ரொம்ப ப்ரிக்கியாக இருக்கும். பட் இந்த க்ளவுன் ஃபிஷ் எல்லாம் அது மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், ஸ்லைம் மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வச்சிருக்கு. அது சி அனிமோனில் மட்டும்தான் வாழும். ஸோ சி அனிமோனில் வாழும்போது தான் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ் லைக் கிரேட் ஒயிட் ஷார்க், ஸ்டிங்ரேஸ் அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ண முடியாது. பிகாஸ் அதெல்லாம் குத்தும், பட் க்ளவுன் ஃபிஷ்க்கு அந்த லேயர் அதை ப்ரொடெக்ட் பண்ணி குத்த முடியாமல் ஆக்கிடும். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் என்னென்னா, க்ளவுன் ஃபிஷ் எல்லாம் நிறையா இருக்கும்போது எல்லாமே மோஸ்ட்லி மேலாக தான் இருக்கும், ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்கும். இந்த குரூப்லேயே பெரிய க்ளவுன் ஃபிஷ் தான் எப்பயுமே ஃபீமேலாக இருக்கும், மிச்சதெல்லாமே மேலாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபீமேல் செத்த உடனே அந்த க்ளவுன் ஃபிஷ் என்ன பண்ணும், அது மேலாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். பட் அது செத்த உடனே அந்த குரூப்லேயே பெரிய க்ளவுன் ஃபிஷ் அந்த ஃபீமேல் செத்ததுக்கப்புறம் எது இருக்குன்னு பார்த்து அதை அதோட ஜெண்டரையே மாற்றி ஃபீமேலாக மாறிடும். ஸோ இது மாதிரி ஓஷனில் நிறையா இன்ட்ரெஸ்டிங் அனிமல்ஸ் இருக்குது, அவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதுதான் குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ்.
1: இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமைகளை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க, அதை கேட்கவே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, உங்களோட ரோல் மாடலாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க?
0: என்னோட பெரிய ரோல் மாடல் வந்து என்னோட ரிட்டையர்ட் ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் டாஃப்னி ராஜ்.

0: ஜஸ் மேம், அவங்க என்னோட ஸ்கூலில் எல்லாமே லைக் ஒரு ஒரு ஸ்பீச்சும் அவங்க கொடுக்கறது இன்ஸ்பைரிங்காக கொடுப்பாங்க. ஷீ இஸ் அன் அமேசிங் பர்சன். அவங்க என்ன பண்ணாலும் ஒரு மீனிங்கோட தான் பண்ணுவாங்க. ஸோ நவ் வி ஹாவ் அ நியூ பிரின்சிபல். நாலு பில்லர்ஸ் எனக்கு இருக்காங்க ஆக்சுவலாக. என்னோட அம்மா, என்னோட அப்பா சாந்தி மேம் அண்ட் டாஃப்னி ராஜஸ் மேம், இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்காங்க. ஸோ பிக் சல்யூட் டு ஆல் ஆஃப் தெம்.
1: உங்களோட ஏஜ் குரூப் தோழிகளுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க?
0: என் வயசுல உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்லணும்னா, நெவர் கிவ் அப், கீப் இன்ஸ்பைரிங், அண்ட் சமூக சேவை ஆக்டிவிட்டீஸ்ல நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கூட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நைட்டு தூங்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கு, யூஸ்ஃபுல்லா எப்படி யூஸ் பண்ணீங்க, ப்ரொடக்டிவா என்ன அன்னைக்கு இருந்தீங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு காடுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு தூங்குங்க. உங்களுக்கு அடுத்த நாள் எவ்வளோ ஃபன்னாக இருக்குன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் வாலண்டியரிங் இஸ் நாட் ஜஸ்ட் சமூக சேவை, சும்மா ஆக்டிவிட்டி இல்லை, அது போரிங் சுத்தமாக கிடையாது. அதை பண்ணுற மாதிரி பண்ணால் அது ஆக்சுவலாக ரியலி ஃபன். ஸோ எல்லாருமே என்னோட சேர்ந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுங்கள். நெவர் கிவ் அப் அண்ட் கீப் கோயிங் இன் யோர் ஓன் வே.
1: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்கள, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.
0: தேங்க்யூ.
1: இன்னைக்கு இவங்க கிட்ட பேசினது நமக்குள்ளயும் ஒரு புது உத்வேகத்தையும் மத்தவங்களுக்கு உதவுகிற எண்ணத்தையும் கண்டிப்பா விதைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு சாதனைகள் செஞ்சு சமூகத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற நம்ம நேகா குட்டி இன்னும் பல விருதுகளை வென்று உலகமே போற்றும்படி வளர நம்ம நிலையத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி தொடர்வது சேத்துப்பட்டு சண்முகம் குழுவினர் வழங்கும் கிராமிய தென்றல்.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு எஸ் சண்முகம் குழுவினர் வழங்கும் தாடகை வதம் தெருக்கூத்து கேட்கலாம்.

0: பாதில் ஆக்கி சம தர்மத்தை முன்னோக்கி வீடு நடைபெற்று இந்த அயோத்தி மாதிரி தசரதன் என்ற பெயரோடு மூன்றாம் சுமந்திரரே சுமந்திரரே
1: சொல்லுங்க ஐயா.
0: மக்களுக்கு எதாவது குறையுமில்லையே?
1: யாதொரு குறையும் இல்லை, நலமோடு வாழ்வு.
0: நிறைவான வாழ்க்கையை நாம் கொடுப்பதால் தான் மக்கள் இந்த அரசை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வளமே தன்னுடைய வளமான கருதிதான் நமது அரசை இயங்கிக் கொண்டிருக்கிறது.
1: நற்செய்தி இருக்கிறது.
0: என்ன என்ன?
1: உலகம் உய்விக்க, உலகம் நலமோடு வாழ உன்னை நாடி விஸ்வாமித்திர மாமுனிவர் வந்திருக்கிறார்.
0: அழைப்பு கூட அழைப்பு கூட அழைப்பு கூட
1: வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
2: அரிசுவாதாரி அம்பிகை தாயே அதிபந்திரி கோன் தவசியே.

0: ஆதியாய் அநாதையாய் அருள்மறை பொருளாய் ஜோதியாய் சுடராய் சூழ்வினை விளக்காய் இகபரங்களுக்கு எட்டாதவன் எவனோ உத்தமருடைய உள்ளத்தில் குடி கொண்டவன் எவனோ அந்த ஆண்டவன் நம்மை எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும். நானோ தபத்தில் சிறந்து கோபத்தில் மிகுந்து சிவனை குறித்து என்னுடைய ஐந்து அங்கங்களையும் திரியாக ஏற்றி என்னுடைய உதிரத்தை நெய்யாக வைத்து தவத்தை செய்தேன். ஓடோடி வந்தார் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். இப்பொழுது நாடு வாழ, நாட்டு மக்கள் வாழ, தேசம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கானகத்திலே நான் ஒரு மாபெரும் யாகத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த யாகத்திற்கு இடையூறாக ஒரு அரக்கியானவள் தாடக என்று சொல்லக்கூடியவள் வந்து என்னுடைய யாகத்தை அழிக்க முற்படுகிறாள். நாங்கள் செய்கின்ற அந்த யாகத்திலே சிறுநீரை கழித்து இருக்கின்ற முனிவரெல்லாம் வாட்டி வதைக்கிறாள். சிகையை பிடித்து ஆகாயத்திலே வீசி எறிகிறாள். இவளை என்ன செய்வதென்றே எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கிறது. ஒன்றுமே புரியவில்லையே. சவால் நல்ல சிந்தனை வந்திருக்கிறது. இப்பொழுது அயோத்தி மாநகருக்கு செல்ல வேண்டும். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய நான்கு பிள்ளைகள், அதிலே மூத்தவனாகிய ராமன் சகல கலைகளையும் கற்றறிந்தவன், வசிஷ்ட மாமுனிவரிடத்திலே கலைகளை பயின்றவன், கல்வியை பயின்றவன். அவனிடத்தில் சென்றால் ஏதாவது மார்க்கம் கிடைக்கும். இப்பொழுதே செல்லுகிறேன் அயோத்தி மாநகர்.
1: வாருங்கள், வாருங்கள், வாருங்கள்.

முன்பொரு சமயத்திலே கேகய நாட்டிற்கு அரசனாக திகழ்ந்து வசிஷ்டரை போல தாமும் ஒரு தபயோகியாக மாற வேண்டும் என்ற வைராக குணம் கொண்டு வசிஷ்டரை போல தாமும் ஒரு ராஜரிஷி பட்டத்தை பெற வேண்டும் என்ற வைராக குணம் கொண்டு முடி துறந்து கானகமே கதி என்று வந்து மகமேற்ற வல்லமை பெற்று முனிவர்களுக்கெல்லாம் தலைவராகி ராஜரிஷி என்ற பட்டத்தை பெற்றார். என்றுமில்லாமல் இன்று இந்த தசரனை தேடி வந்திருக்கிறேன் என்றால் எந்த தவ பயனோ.

0: ஐயா, இந்த தசமயம் தேடி வந்திருக்கிறார். யாதே காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
1: அரச மன்னர்கள் வெச்சும் அயோத்தி மாநகராய் ஆளும்.

0: அயோத்தி மாநகரை சிறப்பாக ஆட்சி செய்து வரும் மன்னா சக்கரவர்த்தியே, அவனே 56 தேசத்திற்கும் அரசனாக திகழக்கூடியவர் நீங்கள். அது மட்டுமல்ல, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் பாதுகாத்து வருகின்ற நீங்கள், உங்களிடத்திலே நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா?
1: சொல்லுங்கள் சுவாமி.
0: சொல்லுகிறேன். நான் இந்த நாடு வாழ, நாட்டு மக்கள் வாழ, குலம் வாழ, கொற்றவர்கள் வாழ, மற்றவரும் அனைவரும் வாழ, நான் ஒரு மாபெரும் யாகத்தை கானகத்திலே செய்து
2: கொண்டிருக்கிறேன். விடுத்து பிறநலத்துக்காக தொலைநோக்கு பார்வையோடு உலகமே நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக பெருத்த வேள்வியை செய்கிறேன் என்றால் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய விவகாரம். அதற்கென்ன இப்பொழுது
0: உங்களிடத்திலே பொன் பொருள் வேண்டி நான் வரவில்லை.
2: அப்படி என்றால்
0: நான் வந்த காரணம் என்னவென்றால், நான் செய்கின்ற அந்த யாகத்திலே இடையூறாக ஒரு அரக்கி தாடகை என்று சொல்லக்கூடியவள் வந்து எங்களுடைய யாகத்தை அழிக்கிறாள். யாகத்திலே சிறுநீரை கழிக்கிறாள். இருக்கின்ற முனிவர்கள் எல்லாம் ஆகாய மார்மாக வீசி எரிகிறாள். நாங்கள் அந்த இடத்தில் அவளை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதனால் உன்னிடத்திலே ஒன்று கேட்க வந்திருக்கிறேன் மன்னா.
2: மகரிஷியே, உங்கள் வேள்வி முற்று பெறாத அளவிற்கு அதாகுதம் செய்து அழித்துக் கொண்டிருக்கிறாள் என்றால் அவளை லேசில் விடலாமா? சொல்லுங்கள், நான் எதை செய்ய வேண்டும் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக தர முடியுமா?
2: தாராளமாக தருகிறேன்.
0: உண்மையாகவா?
2: உண்மையாகத்தான்.
0: சவால் கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளை ராமன் லட்சுமணனை என்னுடன் அனுப்ப வேண்டும்.
2: என்ன சாமி, அந்த தாடகையை அழிப்பதற்காக ராமனை முன்பின்னால் அனுப்ப வேண்டுமா?
0: ஆமாம்
2: ஐயா, உதவி கேட்டீர்கள், சரி என்று சொன்னேன். ராமனே, அதற்கு நானே வருகிறேன், அந்த தாடகையை சம்மாரம் செய்கிறேன்.
0: உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
2: முடியாதா?
0: ஆமாம்
2: ஐயா.
0: அவதார புருஷனாக அவதரித்திருக்கின்ற அந்த ராமன் ஒருவனால் தான் அவளை சம்மாரம் செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது.
2: மறந்து விட்டீர்களா? ஒரு சமயத்திலே தேவேந்திரனுக்கு தொலை கொடுத்த அர்சுரனை எல்லாம் விரட்டி அடித்தவன், அப்பேற்பட்ட என்னுடைய வீரத்தின் உங்களுக்கு சந்தேகமா?
0: உன்னுடைய வஜ்ராயுதம் அவளை ஒன்றும் செய்ய முடியாது.
2: சம்பராசுரனை அடித்தது மறந்து விட்டீர்களா?
0: இருந்தாலும் பரவாயில்லை, பழைய கதைகளை கூறி புண்ணியம் இல்லை. மன்னா, இப்போது நான் கேட்பது என்னவென்றால், உன்னுடைய மகன் ராமனை என்னுடன் அனுப்ப முடியுமா முடியாதா?
2: வசிஷ்டர் ஆசிரமத்தில் இப்பொழுதுதான் வந்திருக்கிறான் மகன். அவனுக்கு அரியணையில் அமர்த்த வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும் பல அவாக்களோடு இருக்கிறேன். அவனுக்கு இப்பொழுது ஒரு அரக்கியோடு சமர் செய்ய, ஐயோ, எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. இடம் கொடுக்கவில்லை.
0: மா முனிவராகிய வசிஷ்டரிடத்திலே அவன் சகல கலைகளையும் கற்றிருக்கிறான். அவனுக்கு அந்த திறமை இருக்கிறது. அவளை கொல்ல ஒரே நபர் ராமன் தானே தவிர வேறு எவராலும்
2: உங்களுக்கு அவருடைய ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் என்னுடைய மகன் பாசம் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. அவன் முதன் முதலில் ஒரு பெண்ணோடு சமர் செய்ய அனுப்ப என் மனம் இடம் கொடுக்கவே இல்லை.
3: தசரதா, கவலைப்படாதே, உலக நன்மைக்காக ராமனை வேண்டுகிறார் முனிவர், அனுப்பி வை, எல்லாம் நன்மைக்காகவே, நல்லதே நடக்கும், கவலைப்படாதே.
2: ஐயனே, எங்கள் குலகுரு வசிஷ்ட பெருமான் தாங்கள், தாங்கள் இதுதான் என்று சொல்லிவிட்ட பிறகு மறுபடியும் சொல்ல முடியவில்லை. அவர்களே,
0: ஒன்று சொல்லுகிறேன் கேள்.
2: சற்றே சாந்தம் கொள்ளுங்கள்.
0: சாந்தம் நான் கொண்டு விட்டேன். எப்பொழுது என்னுடைய அருகாமையில் வசிஷ்ட மா முனிவர் வந்தாரோ அப்பொழுதே நான் சாந்தமாகிவிட்டேன். சாந்த சொருவியாக இருக்கக்கூடியவர் அவர். இந்த நேரத்தில் அவருக்கும் எனக்கும் பகை என்பது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அழகாக சொல்லி இருக்கிறார். தசரதா, உன்னுடைய பிள்ளையை அனுப்பிவை, எந்தவித குறையும் இருக்காது, எல்லாம்

0: எல்லாம் நன்மைக்கே என்று உணர்ந்து சொல்லியிருக்கிறார். அந்த உணர்வு அவருக்கு மட்டும்தான் புரிந்திருக்கிறது. தசரதா, கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நன்மையை நாடும், பல நன்மைகள் நடக்கும், உன்னுடைய குலம் செழிக்கும்.
1: மகரிஷி சுவாமித்திரரே, முதலில் நான் மறுத்து விட்டேன் அல்லவா, அதற்கு ஈடாக ராமன் மட்டுமல்ல அவனுடைய இளையவன் லட்சுமணனையும் கூட அனுப்பி வைக்கின்றேன். வேள்வியை காப்பாற்றுவார்கள், உனக்கு நற்பழி தேடுவார்கள்.
0: பெற்ற பாசம் அல்லவா, சற்று தடுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்லை, நான் இருக்கிறேன்,

இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து ரகு டிக்சிட் சத்யபிரகாஷ் பாடிய பாடல் கேட்டீர்கள். அடுத்து கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து டி இமான் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது திரைக்கானம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திற்காக.

0: கிரிக்கெட் வர்ணனை செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம். இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுவில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு உருவச்சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்றுப்பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தேதி அணை திறக்கப்பட்டதன் பயனாக

0: சுமார் 1 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 தினங்கள் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர் விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2,000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரீ நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகள்

மாநிலங்களின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனுப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனுப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பர்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ் துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற

0: ஏசன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. தொடர்வது பண்ணை செய்தி. நேரம் 7:25. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுஞ்சீவனத்தை கோடைக்காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்புக்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழிச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தால் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்பொழுது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக

மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரைப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. பண்ணை செய்திகள் கேட்டீர்கள் நேர்களே.

0: என்ன இது, இந்த இறால் பண்ணைக்கு இந்த தண்ணி பத்தாது போலயே. இன்னொரு பம்பு வச்சாதான் சரியா இருக்கும்.
1: என்ன தேனே, குட்டி நறுப்பிட்டு இருக்க போலயே.
0: ஆமா செண்பகம், இன்னொரு மோட்டர் போடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அது சரி, நான் கூட நீ இறால் பண்ண போடுறேன்னு சொன்னப்ப சந்தேகமா தான் பார்த்தேன். ஆனா இப்பதானே தெரியுது நீ இதுல எவ்வளவு தீவிரமா இறங்கியிருக்கேன்னு.
0: அட, எல்லாமே ஒரு தன்னம்பிக்கை தான் காரணம். ஒரு விஷயத்துல இறங்கணும்னு யோசிச்சுட்டா உடனே அதை செஞ்சிடணும், இல்லனா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்.
1: உண்மைதான் தேனு, நான் கூட என்னோட பண்ணையில கோழி வளர்க்க ஒரு கூண்டு தயார் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்னும் கை கூட மாட்டேங்குது. சரி அதை விடு, எப்ப நீ இறால் குஞ்சுகளை விட போற?
0: அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு சண்பகம். சந்தையில ஏகப்பட்ட பேரு இறால் குஞ்சுகளை விக்கிறாங்களா, எப்படி தேர்வு பண்றதுன்னு ஒரே சிக்கலா இருக்கு.
1: சரியான இறால் குஞ்சுகளை தேர்ந்தெடுக்கிறது தான் இறால் வளர்ப்புல ரொம்ப முக்கியமான கட்டம். அதனால நீ இத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கோ முதல்ல.
0: நான் கேட்டுக்க தயாரா தான் இருக்கேன், ஆனா யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தான் தெரியல.
1: அப்படியா, சரி கவலைய விடு, தண்ணிய நிறுத்திட்டு ஏன் கூட வா.
0: இதுதான் நீ சொன்ன இடமா? சரி சரி, இங்க யாரு என்ன தகவல் சொல்ல போறாங்க?
1: வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவங்க சொல்றத கவனமா கேட்டுக்கோ.
2: சமீபத்திய ஆண்டுகளில் இறால் வளர்ப்பு தொழில் இந்தியாவின் ஏற்றுமதி வருவாய், வேலைவாய்ப்பு உருவாக்கம், வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இந்தியாவின் பரந்த கடலோர பகுதியும் சாதகமான சூழலும் இறால் வளர்ப்பின் விரிவாக்கத்திற்கு வழிவகுத்துள்ளன. வெற்றிகரமான இறால் வளர்ப்பில் இறால் குஞ்சுகளின் தரம் ஒரு முக்கியமான காரணியாக இருப்பதால் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு குஞ்சுகளின் ஆரோக்கிய தரத்தை மதிப்பிடுவதற்கு விவசாயிகளுக்கும் குஞ்சு பொறிப்பக உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு விரைவான மற்றும் எளிமையான தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் மீன் வளர்ப்பு துறையின் சீரான வளர்ச்சிக்காக இறால் குளங்களில் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் தொற்று நோய்களை குறைப்பதற்கும் இறால் சுகாதார மேலாண்மை முக்கிய மையமாக மாறியுள்ளது. இந்த இலக்கை அடைவதற்கு குளத்தில் விடுவதற்கு முன்பு இறால் குஞ்சுகளின் தரம், குறிப்பாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் குஞ்சிறால்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக இறால் வளர்ப்பிற்கு கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய CAA ஒப்புதல் பெற்ற குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து மட்டுமே சான்றளிக்கப்பட்ட SPF என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நோய் அல்லாத அல்லது SPR என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு வாய்ந்த குஞ்சுகளை மட்டுமே வாங்க வேண்டும். வெற்றிகரமான இறால் வளர்ப்பு என்பது நம்பகமான குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற குஞ்சுகளை தேர்வு செய்வதை பொறுத்து அமைகிறது. இதுதான்

0: அறுவடையின் வெற்றியை சுமார் 70% வரை தீர்மானிக்கிறது. அடுத்ததாக தரமான இறால் குஞ்சுகளை எப்படி தேர்வு செய்வது என்பதை கூறுகிறேன். பொதுவாக இறால் குஞ்சுகளின் மொத்த உடல் நீளமானது 12 மில்லிமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். ஏனெனில் சிறிய அளவுள்ள குஞ்சுகள் குளங்களில் உயிர் வாழ இயலாது. அடுத்ததாக இறால் குஞ்சுகளின் தலைப்பகுதிகளில் கேரபேஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் ராஷ்டிரம் என்ற முட்கள் காணப்படும். அந்த முட்கள் குறைந்தது 4 அல்லது 5 இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த குஞ்சுகளானது போஸ்ட் லார்வே 12 என்ற வகை குஞ்சுகளை மட்டுமே வளர்ப்புக்காக நாம் தேர்வு செய்ய வேண்டும். வளர்ச்சி சமமாக இருக்கும் மற்றும் ஒரே அளவில் இருக்கக்கூடிய இறால் குஞ்சுகளை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். இறால் குஞ்சுகளின் உடல் பகுதியில் உள்ள இணைப்புகள் அப்பண்டேஜஸ் மற்றும் ராஷ்டிரம் ஆகியவை இயல்பான தோற்றத்தில் இருக்க வேண்டும். வயிற்றுப்பகுதியின் தசை தெளிவாக இருக்க வேண்டும். நல்ல தரமான குஞ்சுகள் பழுப்பு அல்லது அடற்பழுப்பு நிறங்களை கொண்ட ஒளிபுகும் உடல்களை கொண்டிருக்கும். உடலின் எந்த பகுதியும் நிறமற்றமோ சேதமோ இருக்கக்கூடாது. குஞ்சுகளின் வயிற்றுப்பகுதியில் கருமையான குடல் காணப்பட வேண்டும். அது அவற்றின் நல்ல செரிமான திறனையும் ஆரோக்கியமான உணவெடுக்கும் திறனையும் காட்டுகிறது. குஞ்சுகள் பெரிய மற்றும் கருமையான கல்லீரல்களை கொண்டிருக்க வேண்டும். குஞ்சுகளின் 6வது வயிற்றுப்பகுதியில் தசை மற்றும் குடல் விகிதம் சுமார் 4:1 என்ற அளவில் இருக்க வேண்டும். குஞ்சுகளை பூச்சி தொற்றுகளின் அறிகுறிகள் மற்றும் உருக்குலைவுகள் போன்றவை ஏதேனும் உள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். இறால் குஞ்சுகள் வெளிப்புற ஒட்டுண்ணி, பாக்டீரியா மற்றும் பிற ஒட்டுண்ணிகளின்றி இருக்க வேண்டும். இவ்வொட்டுண்ணிகள் இருப்பது ஆரோக்கியமற்ற நிலையை காட்டுகிறது. இது குஞ்சுகளின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அடுத்ததாக இறால் குஞ்சுகளின் வால் தெளிவாக திறந்திருக்க வேண்டும். அது ஈரோபோட்களில் உள்ள நிறமிசல்களை பொறுத்து அமையும். ஈரோபோட்களில் நிறமிசல்கள் இல்லாததால் வால் மூடியது போல் தோன்றினால் அவ்வகை குஞ்சுகள் போதுமான அளவு வளர்ச்சி அடையவில்லை என்று பொருள். அடுத்ததாக சில மற்ற தேர்வுகள் மூலமும் தரமான குஞ்சுகளை கண்டறியலாம். இவ்வகை சோதனைகள் நடத்துவதன் மூலம் ஆரோக்கியமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யலாம். சில கவனிப்பு சோதனைகள் உள்ளன. பல தூரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட இறால் குஞ்சுகளை பொதுவாக ஒரு தொட்டியில் வைத்து கவனமாக உற்று நோக்க வேண்டும். சிறு நேரம் கழித்து தொட்டியில் இறந்த குஞ்சுகள் காணப்பட்டாலோ அல்லது அவற்றில் நிலத்தில் மாற்றம் தெரிந்தாலோ அவற்றை இறால் வளர்ப்பிற்கு தேர்வு செய்யக்கூடாது. எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருப்பின் அவ்வகை குஞ்சுகளை வளர்ப்பிற்கு தேர்வு செய்யலாம். அடுத்ததாக உப்புத்தன்மை எதிர்ப்பு சோதனை, சலைனிட்டி டெஸ்ட் என்று சொல்வார்கள். ஒரு தொட்டியில் அதிக உப்புத்தன்மை கொண்ட நீரை எடுத்து அதில் ஒரு PL குஞ்சுகளை விட வேண்டும். அடுத்ததாக உப்பே இல்லாத தண்ணியில் அந்த குஞ்சுகளை வந்து மாற்ற வேண்டும். 30 நிமிடங்கள் கழித்து அவற்றை உற்று நோக்க வேண்டும். 100% குஞ்சுகள் உயிருடன் இருந்தால் இவ்வகை இறால் குஞ்சுகளை இறால் வளர்ப்புக்கு நாம் தேர்வு செய்யலாம். அடுத்ததாக ஃபார்மலின் டெஸ்ட் என்று சொல்லக்கூடியவை. ஒரு தொட்டியில் சுமாராக ஒரு 100 குஞ்சுகளை எடுத்து அதில் ஃபார்மலின் 1 லிட்டர் நீருக்கு 0.25 மில்லி ஃபார்மலின் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக 60 நிமிடங்கள் அதாவது 1 மணி நேரம் கழித்து அவற்றை உற்று நோக்க வேண்டும். இவைகளில் 90% குஞ்சுகள் உயிருடன் இருந்தால் அவ்வகை இறால் வகைகள் மட்டுமே நாம் இறால் வளர்ப்புக்கு தேர்வு செய்யலாம். அடுத்ததாக டெம்பரேச்சர் டெஸ்ட் என்ற சொல்லிய வெப்பநிலை சோதனை. இவ்வகை சோதனைகளில் குஞ்சுகளை அதிக வெப்பத்துக்கு உட்படுத்த வேண்டும். அடுத்து 30 நிமிடங்கள் கழித்து குஞ்சுகளின் ஆரோக்கியத்தை உற்று நோக்க வேண்டும். மீன்களின் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் அவ்வகை இறால் குஞ்சுகளை நாம் வளர்ப்பிற்கு தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக ஸ்டார்வேஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டினி சோதனை. ஒரு சுமாராக 100 குஞ்சுகளை எடுத்து 24 மணி நேரம் எந்த ஒரு உணவும் விடக்கூடாது. 24 மணி நேரம் கழித்து குஞ்சுகளை உற்று நோக்க வேண்டும். இவ்வாறு உற்று நோக்கும் பொழுது அவை இயல்பு நிலையில் இருப்பின் அவ்வகை குஞ்சுகள் வளர்ப்பிற்கு மிகவும் தகுதியாக இருக்கும். அடுத்ததாக பிஹேவியரல் டெஸ்ட். குஞ்சுகளை வெளிப்புற தூண்டுதலுக்கு விரைவாக செயல்படுத்த வேண்டும். மேலும் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். இறால் குஞ்சுகளை ஒரு தொட்டியில் வைத்து கலக்க வேண்டும். அதுபோல கலக்கும் போது ஆரோக்கியமான குஞ்சுகள் மட்டுமே ஓட்டத்திற்கு எதிராக பாய்ந்து ஓரங்களில் சேரும். பலவீனமான குஞ்சுகள் மையத்தில் சேரும். அது அவற்றின் செயல்திறனை காட்டுகிறது. அவற்றை இறால் வளர்ப்புக்கு தேர்வு செய்யக்கூடாது. இவ்வாறு பல சோதனைகள் செய்வதன் மூலம் ஆரோக்கியமுள்ள மற்றும் பலவீனமான இறால் குஞ்சுகளை வகைப்படுத்தலாம். முடிவாக எந்த ஒரு பண்ணை நடவடிக்கையின் வெற்றியும் சரியான நேரத்தில் தேவையான அளவில் உயர் ஆரோக்கியமான குஞ்சுகள் கிடைப்பதை சார்ந்துள்ளது. வணிக ரீதியான இறால் வளர்ப்பின் வளர்ச்சியாலும் மற்றும் இறால் குஞ்சுகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாலும் அதிக எண்ணிக்கையிலான வணிக இறால் குஞ்சு பொறிப்பகங்களும் நிறுவப்பட்டுள்ளன. இந்த குஞ்சு பொறிப்பகங்களில் பெரும்பாலானவை தேவையான உட்கமைப்பு வசதிகளை கொண்டிருந்தாலும் ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற இளம் உயிர்களை உற்பத்தி செய்வதற்கு ஏற்றவாறு அவற்றை மேம்படுத்த வேண்டியதுள்ளது. இவ்வாறு மேம்படுத்துவதன் மூலம் இறால் வளர்ப்பின் வளர்ச்சியை அதிகரிக்க முடியும்.
1: வெற்றிகரமான இறால் வளர்ப்பில் தரமான இறால் குஞ்சுகள் தேர்வு செய்யும் முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சுது செண்பகம். சரியான நேரத்துல சரியான தகவலை தெரிஞ்சுகிட்ட.
1: ரொம்ப சந்தோஷம் தேனு. தாமதிக்காம உடனே அடுத்த கட்ட வேலைய ஆரம்பிச்சிரு.
2: சரி செண்பகம், நீயும் உன்னோட கோழி வளர்ப்ப தாமதிக்காம தொடங்கிடு.

வேளாண் திட்டங்கள். வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான அரசின் திட்டங்கள். விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் வேளாண் இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயத்தை நவீனமயமாக்கல், விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலமாக கிராமப்புறங்களை செழிப்படைய செய்வதால் இந்தியாவில் வேளாண் இயந்திரமயமாக்கல் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை கருத்தில் கொண்டே நமது இந்திய அரசாங்கம் வேளாண் இயந்திரமயமாக்கலை அதிகரிக்க செய்ய பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை திட்டம் மூலம் பண்ணை இயந்திர பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு முயற்சித்து வருகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமயமாக்குதலை ஊக்குவிக்கிறது. இந்த திட்ட நிதியை மத்திய மாநில அரசுகள் முறையே 60-40 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர், பழங்குடியினர், சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் வழங்கப்படுகின்றன. ஆதி திராவிட பழங்குடியினர் அல்லாத இதர வகுப்பில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு விசை களையெடுக்கும் கருவி மற்றும் நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரம் வாங்க கூடுதலாக மாநில நிதியிலிருந்து 10% மானியம் வழங்கப்படுகிறது. கிராமப்புற தொழில் முனைவோர்கள், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் போன்றவற்றிற்கு வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க 40% மானியமும், கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைப்பதற்கு 80% மானியமும் வழங்கப்படுகிறது. வேளாண் இயந்திரங்கள் அல்லது கருவிகளான பவர் டில்லர், விசை களையெடுப்பான், தட்டை வெட்டும் கருவி, புதர் அகற்றும் கருவி, நெல் நடவு இயந்திரம், டிராக்டர், சுழற்கலப்பை, லேசரால் இயங்கும் நிலம் சமன் செய்யும் கருவி, விதை மற்றும் உரமிடும் கருவி, கதிரடிக்கும் இயந்திரம் போன்றவற்றை வழங்குவதற்கும் வாடகை விடும் மையம் அமைப்பதற்கும் மானியம் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது சூரிய கூடார உலர்த்திகள் போன்ற மதிப்பு கூட்டும் இயந்திரங்களுக்கான மானியமும் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த சூரிய உலர்த்திகள் மூலம் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்டு விளைபொருட்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுகிறது. இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும். புதிதாக உருவாக்கப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் செயல் விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தி உபயோகிக்க ஊக்குவிக்கப்படுகிறது. மேலும் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் அல்லது உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு குறித்த பயிற்சியும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் உற்பத்தி செய்த பல்வேறு வகையான எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகளுக்கு லாபகரமான விலை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை நன்றாக சுத்தப்படுத்தி அதன் மதிப்பை கூட்டுவது மிகவும் முக்கியம். இதனை கருத்தில் கொண்டு விளைபொருட்களை மதிப்பு கூட்டும் வேளாண் இயந்திர மையங்கள் அமைப்பதற்கான மானியம் வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. வேளாண் பொறியியல் துறையின் மூலம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதிப்பு கூட்டும் இயந்திர மையம் அமைப்பதற்கான மானியத்தை மாநில அரசு வழங்கி வருகிறது. இதில் விவசாய குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மையங்களில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த விவசாய விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முடியும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதோடு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும். இயந்திரங்கள் விவசாய பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்ய உதவுகின்றன. இதன் மூலம் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் மேம்படுகிறது. மனித உழைப்பை விட வேகமாக வேலை செய்வதால் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க முடிகிறது. நீண்ட கால நோக்கில் இயந்திரங்களின் பயன்பாடு தொழிலாளர் செலவை குறைத்து வருவாயை அதிகரிக்கிறது. துல்லியமான நடவு மற்றும் அறுவடை மூலம் பயிரின் தரம் மேம்படுகிறது. வேளாண் இயந்திர

இயந்திரமயமாக்கல் மூலம் துல்லியமான விவசாயம் சாத்தியமாகியுள்ளது. இதற்கு உற்று துணையாய் அரசின் திட்டங்கள் விளங்குகின்றன. தேசிய கால்நடை இயக்கம். தேசிய கால்நடை இயக்கம் என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கால்நடை வளர்ப்பை ஊக்குவித்தல், கால்நடைகளின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் போன்றவை ஆகும். இந்தியாவில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் துறையாக கால்நடைத்துறை விளங்கி வருகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் பெண்களின் வாழ்வாதாரத்தில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய கால்நடை இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று கால்நடைகளின் இனப்பெருக்க தரத்தை மேம்படுத்துவதாகும். உயர்தர இனங்களை பெருக்குதல், செயற்கை கருவூட்டல் வசதிகளை விரிவுபடுத்துதல், தரமான தீவனங்களை உற்பத்தி செய்தல் மற்றும் தீவன பற்றாக்குறையை குறைத்தல் ஆகியவற்றின் மூலம் கால்நடைகளின் பால், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. மேலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசி முகாம்கள் மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகளை கிராமப்புறங்களுக்கே கொண்டு செல்லும் முயற்சிகளும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆகும். தேசிய கால்நடை இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் தொழில் முனைவோரை உருவாக்குவதாகும். ஆடு, செம்மறி ஆடு, கோழி மற்றும் பன்றி வளர்ப்பில் புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நிதியுதவி மற்றும் மானியங்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக தனிநபர்கள், விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் ஆகியவை இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய முடியும். இதன் மூலம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகள் உருவாகி இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இந்த திட்டத்தில் தீவன மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. தரமான பசுந்தீவன விதைகள் உற்பத்தி, தீவன வங்கிகள் அமைத்தல், தீவன பதப்படுத்தும் மையங்கள் உருவாக்குதல் மற்றும் வறட்சி காலங்களில் கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை உறுதி செய்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறன் பெரும்பாலும் தரமான தீவனத்தை பொறுத்தே அமைகிறது என்பதால் அதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் குறிப்பாக ஆடு மற்றும் செம்மறியாடு வளர்ப்பை ஊக்குவிக்க பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இனப்பெருக்க பண்ணைகள் அமைத்தல், தரமான இனக்கிடாக்கள் உற்பத்தி செய்தல், இன மேம்பாட்டு மையங்கள் உருவாக்குதல் மற்றும் நோய் மேலாண்மை வசதிகளை ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். இதன் மூலம் இறைச்சி உற்பத்தி அதிகரிப்பதோடு கிராமப்புற மக்களின் வருமானமும் மேம்படுகிறது. கோழி வளர்ப்பு துறையிலும் தேசிய கால்நடை இயக்கம் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. நாட்டுக்கோழி மற்றும் வணிக கோழி வளர்ப்பிற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், குஞ்சு உற்பத்தி மையங்கள், தீவன வசதிகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆதரவு ஆகியவை வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் சிறு அளவிலான கோழி வளர்ப்பாளர்களும் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை பெறுகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்பும் அதிகரிக்கப்படுகிறது. சுய உதவி குழுக்கள் மூலம் கால்நடை வளர்ப்பு தொழில்களை ஊக்குவித்து பயிற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் நிதி ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. இதனால் பெண்களின் பொருளாதார அதிகாரமளித்தல் வலுப்பெறுவதோடு குடும்ப வருமானமும் உயர்கிறது. மேலும் கால்நடை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளும் தேசிய கால்நடை இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். பால், இறைச்சி, முட்டை மற்றும் கம்பளி போன்ற பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி அவற்றை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு கொண்டு செல்ல தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களின் உற்பத்திக்கு நல்ல விலையை பெற முடிகிறது. தேசிய கால்நடை இயக்கத்தின் மூலம் கால்நடை வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. டிஜிட்டல் தகவல் சேவைகள், கால்நடை ஆரோக்கிய கண்காணிப்பு, நோய் தடுப்பு மேலாண்மை, அறிவியல் அடிப்படையிலான வளர்ப்பு முறைகள் மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் போன்றவை செயல்படுத்தப்படுகின்றன. இவை உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு விவசாயிகளின் செலவுகளையும் குறைக்க உதவுகின்றன. தேசிய கால்நடை இயக்கமானது இந்தியாவின் கால்நடை துறையை வலுப்படுத்தும் மிக முக்கியமான திட்டமாக விளங்கி வருகிறது. கால்நடை இன மேம்பாடு, தீவன மேம்பாடு, தொழில் முனைவோர் உருவாக்கம், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் உயர்வதோடு உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய கால்நடை இயக்கம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தாவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தாவேக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்டு சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில்

0: இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ் துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நியூஸ் ஆன் மொபைல் ஆப்பில் மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைக்கானம் கேட்கலாம் நேர்களே. முதல் பாடல் வின்னர் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் பாடியுள்ள பாடல்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடி ஆடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுடதா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: திரைக்கானத்தில் தொடர்ந்து தென்னவன் திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர்கள் ஸ்ரீனிவாஸ், மகாலட்சுமி.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் சின்மயி பாடியுள்ள பாடல் யான் திரைப்படத்திற்காக.

0: தெகிடி திரைப்படத்திற்காக ஒலித்த குரல் சங்கர் மகாதேவன்.
1: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
2: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
3: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
1: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
0: திரைக்கானத்தில் தொடர்ந்து அதனன் சாமி பிரியதர்ஷினி பாடியுள்ள பாடல் வீரம் திரைப்படத்திற்காக.
4: காதல் என்னும் புஜலுக்கு போ கூற பிக்க அடிக்குது.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம். ஹிந்தி மூலம் வினோத்குமார். தமிழாக்கம் TS கோபால். நாடகத்தில் பங்கேற்போர் பிஸ்மிலாக SM முத்துகிருஷ்ணன், பிஸ்மிலின் அம்மாவாக கீதாமணி, அஷ்வாக்காக LNG ரவிசங்கர், சசீந்திரநாத்தாக வேலு ஹரிஹரன், யதுகோபால் முகர்ஜியாக கவிஞர் மூரா, யோகேஷ் சந்திர சாட்டர்ஜியாக யு அண்ணாதுரை, சச்சீந்திரநாத்தாக ஜான் பாக்கிய செல்வம் மற்றும் நிலையத்தார் ஆனந்த், அமிர்தராஜ், விஜயகுமார், செந்தில் முருகன் ஆகியோர். ஒளிப்பதிவு இ வள்ளி. அமைப்பில் உதவி SM முத்துகிருஷ்ணன். அமைப்பு வேலு ஹரிஹரன். இதோ அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம்.
2: December 19. நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர்களில் புகழ்பெற்ற புரட்சி

0: பேச்சாளர் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில்லின் நினைவு நாள். நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்பவர்களில் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில்லும் ஒருவர். அவர் இல்லாமல் இந்திய சுதந்திரத்தின் வரலாறு முழுமை பெறாது. புரட்சியின் ரத்தம் தோய்ந்த வரலாற்றில் பிஸ்மில் ஒளிரும் செந்தாமரை போன்றவர். அதன் ஒளி இந்த நாட்டின் உயிர் துடிப்பில் புதிய வலிமையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது. இவர் 1897 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜகான்பூர் நகரத்தில் உள்ள ஒரு பக்தியுள்ள சத்திரிய குடும்பத்தில் பிறந்தார். அப்பா திரு முரளிதர் மற்றும் தாய் திருமதி மூலமதி அதீத பக்திக்கு பெயர் பெற்றவர்கள். அப்பா முரளிதரை அனைவரும் பண்டிட்ஜி என்று அழைத்து வந்தார்கள். இதன் காரணமாகத்தான் ராம்பிரசாத் பிஸ்மில்லையும் மக்கள் பண்டிட்ஜி என்ற பெயரால் அழைக்க தொடங்கினர். அகில பாரத நாடகத்தில் இன்று பிஸ்மில் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய வாழ்க்கையின் சில சம்பவங்களை மையமாக கொண்டதே ஏக்தா பிஸ்மில் என்ற இந்த நாடகம்.
1: இன்குலாப் ஜிந்தாபாத்,
2: இன்குலாப் ஜிந்தாபாத்,
1: இன்குலாப் ஜிந்தாபாத்,
2: இன்குலாப் ஜிந்தாபாத்,
1: இன்குலாப் ஜிந்தாபாத்,
2: இன்குலாப் ஜிந்தாபாத்,
1: இன்குலாப் ஜிந்தாபாத்,
2: இன்குலாப் ஜிந்தாபாத்.
1: பாரத் மாதா கே
2: ஜெய்,
1: பாரத் மாதா கே
2: ஜெய்,
1: பாரத் மாதா கே
2: ஜெய்.
3: புரட்சி தோள்களில் பட்ட குண்டுகள் ஒரு புதிய மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இது போன்ற அழைப்புகள் மற்றும் ஆரவாரங்களால் வரலாறே நடுநடுங்கி விடுகிறது. சிம்மாசனம் நடுங்க தொடங்குகிறது. அதிகாரத்தின் போதையில் மூழ்கிய பெருமிதம் அடிபட்ட பாம்பு போல புழுதியில் புரளத் தொடங்குகிறது. பூமி புரள்கிறது, அநீதியின் கால்கள் தடுமாறுகிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலும் புரட்சியின் அக்னிபுத்திரன் தங்கள் வழிகளை மாற்றுவதில்லை. அவர்கள் தன் லட்சியத்தை அடைய ஒவ்வொரு ஆபத்தையும் ஒரு புதிய வழியில் எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் தியாகத்தால் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குகிறார்கள். நாட்டின் கலாச்சாரத்திற்கும் துணிச்சலுக்கும் பங்களிக்கிறார்கள்.
4: ஒரு முறை வரும் மரணத்தைக் கண்டு பயம் ஏன்? இறப்பை விளையாட்டாக புரிந்து கொண்டால் மரணம் ஏன்? நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடு எப்போதும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கட்டும்.
5: எதுவும் நடக்கவில்லையா? நம் வேதனை உங்களுக்கு புரியவா போகிறது? எதுவுமே நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அப்பா, எங்கள் வழியை புரிந்து கொள்ளுங்கள். என் நடவடிக்கைகள் நன்றாக இல்லை என்று அவர் கூறுகிறார். நான் அரசுக்கு எதிராக எழுதுகிறேன். அதற்கு எதிரான செயல்களை ரகசியமாக செய்து வருகிறேன். காவல்துறையினர் என்னாலும் என்னை சிறைப்பிடிக்கும் நோக்கத்தோடு வாசலில் நின்று கொண்டுதான் இருப்பார்கள். நான் திருந்தட்டுமா அல்லது வீட்டை விட்டு வெளியேறட்டுமா? என் பதிலை எதிர்பார்க்காமல் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். ஆனால் உங்களுக்கு என்ன? நான் வீட்டில் இல்லாவிட்டால் அம்மாவின் நிலை என்னவாகும் என்று தெரியுமா?
6: டே ராம் பிரசாத், என்னவாயிற்று உனக்கு? திருமணம் செய்து கொண்டு குழப்பத்தோடு இல்லாமல் நிம்மதியாக இந்த வீடு என்ற கோவிலில் இருக்கிறாயல்லவா? தேசபக்தி எல்லாவித பிரச்சனைகளையும் வழிகளையும் கொண்டு வருகிறது. அதை தேர்ந்தெடுக்கும் நபருக்கு இந்த தொல்லைகள் மற்றும் வழிகள் அனைத்தும் ஆறுதலாகவும் எளிதாகவும் மாறுகிறது. ராம்பிரசாத், நம்முடைய லட்சியத்தின் மீது உற்சாகமாக இருக்க வேண்டும்.
5: நீங்கள் சொல்வது சரிதான் அம்மா, நான் உற்சாகமாக இருக்கிறேன். அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். இந்த நாட்டின் மண்ணின் மீது உள்ள பாசத்தினால் நான் இவ்வளவையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அதை தாங்க தயாராகவும் இருக்கிறேன்.
6: விதி தானே உன்னை தேர்ந்தெடுத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நெருப்பை உமிழ்ந்து கொண்டே புத்தகங்களை எழுதி அச்சடிக்க தொடங்கியிருந்தாய். புத்தகங்களின் விற்பனையினால் கிடைத்த பணத்தில் அணுகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வாங்க தொடங்கிவிட்டாய்.
5: என்ன செய்வது? எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து பாரதத்தின் மீது இருண்ட நோக்கத்துடன் வெள்ளைக்காரனின் ஆட்சியை பார்த்திருக்கிறேன். பசியுடன் இருக்க முடியும், ஆனால் ஆயுதம் இல்லாமல் வெள்ளைக்காரர்களோடு சண்டையிட முடியாது. இரும்பை இரும்பால் தான் அறுக்க முடியும். வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கி சூட்டால் தான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும்.
6: மிதவாதிகளான பிற தலைவர்கள் மறுத்தாலும் லக்னோவின் மாநாட்டில் லோக்மானிய திலக் இரவோடு இரவாக ஊர்வலம் நடத்திய போது அவர் இளைஞர்களிடையே பிரபலமாகிவிட்டார்.
5: ஆமாம், ஆங்கிலேயர்களின் கண்களுக்கு அது உறுத்தலாகிவிட்டதம்மா.
6: இதெல்லாம் இருக்கட்டும். தற்போது பண்டிட் முரளிதரின் மகன் ராம்பிரசாத் ஒரு புரட்சிக்காரன்.

0: என்பதும் ஆங்கிலேயர்களை உயிரோடு புதைக்க கங்கணம் கட்டி திருவதும் அவர்களுக்கு தெரியாது.
1: ஆமாம், உண்மை. ஆங்கிலேயர்களை நெஞ்சில் உதைத்து பாரதத்தில் விளையும் ஒரு தானியத்தை கூட சாப்பிட விட மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். உண்மையை சொன்னீர்கள் அம்மா. விதியானது ஒரு சிறப்பான நோக்கத்தோடு தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது.
0: சரி ராம் பிரசாத், அடுத்து என்ன? உன் தாய்நாட்டு பற்றின அமைப்பு எப்படி இயங்கும்? இப்போது அந்த அமைப்பை உருவாக்க நாம் பணத்தையும் புதிய கூட்டாளிகளையும் திரட்ட வேண்டும்.
1: ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது அம்மா.
0: என்ன தீர்வு அது ராம் பிரசாத்?
1: கொள்ளையடிப்பது. அது ஒன்று மட்டும்தான் தீர்வு.
2: இன்றைய சமீபத்திய செய்திகள். மெயின்புரியில் மூன்றாவது கொள்ளை. காவல்துறையினர் மெயின்புரியில் கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். கொள்ளையில் முக்கிய பங்காற்றிய கேந்தாலால் தீட்சித் சிக்கினார். தில்லி மற்றும் ஆக்ராவில் நடக்கியிருந்த கொள்ளைக்காக திட்டமிட்டவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். இரண்டு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு தொடங்கியது. பலர் கொல்லப்பட்டனர். இதில் சிறை பிடிக்கப்பட்ட கேந்தாலால் தீட்சித் சிறையில் இருந்து கைவிலங்கோடு தப்பி ஓட்டம். தகவல் கொடுப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும்.
3: மைன்புரி சம்பவத்தின் கதை தனித்துவமானது மற்றும் ஊக்கமளிக்கிறது. தீட்சித் ஜி மற்றும் அவரது கூட்டாளிகள் இன்னும் பிடிபடவில்லை. அவர்களில் நம் பிஸ்மிலும் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
4: யாருக்கு தெரியும்? இப்போதெல்லாம் இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. பிரிட்டிஷ் உளவாளிகள் மூளை முடுக்கி பரவி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இப்போது பழக்கமாகிவிட்டது.
5: நீங்கள் ஷாஜகான்பூருக்கு திரும்பியதற்கு கடவுளுக்கு நன்றி ராம் பிரசாத்.
6: மெயின்புரி சதியில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு பொது மன்னிப்பு அறிவித்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லையென்றால் ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி சூட்டிற்கு ஆளாகியதாக இங்கு செய்து வந்திருக்கும்.
4: பிஸ்மில், நீங்கள் தியாகி என்று நாங்கள் நினைத்தோம்.
1: யோகேஷ், உனக்கும் சசீந்திரனுக்கும் பின்னால் போலீஸ் துரத்தி கொண்டு இருப்பது போல இங்கும் அப்படியே நடக்கிறது. தியாகியாக மாறுவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. வீரர்களின் கண்ணில் மண்ணை தூவி மெயின்புரி சிறையிலிருந்து கேந்தலால்ஜி தப்பியதால் பிரிட்டிஷ் காவல்துறை கோபமடைந்துள்ளனர். எங்கள் சந்திப்பு நடந்து கொண்டிருந்தது. போலீஸ் அங்கு வந்துவிட்டது. யமுனையில் குதித்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை.
6: கேந்தலால்ஜி எங்கே இருந்தார்? இத்தனை நாள் என்ன செய்தார்?
1: நதிக்கரையில் உள்ள கிகார் காடுகளில் மாத கணக்கில் தங்கி புத்தகங்களையும் கவிதைகளையும் எழுதினார்.
6: நிறைய சிரமப்பட்டிருப்பார். எதுவும் நடந்திருக்கலாம். இப்போது ஆங்கிலேயர்களுக்கு உங்களை ராம் பிரசாத் என்று தெரியாது. இப்போது கவனமாக இருங்கள்.
4: இப்போது நம் கவிஞர் புரட்சியாளர் ராம் பிரசாத் பிஸ்மிலை மிகவும் மென்மையாக கருத வேண்டாம். கடற்கரை மணலில் வரையப்பட்ட கோடுகள் அலைகள் வந்து அவற்றை அழிக்க இயலாது.
1: இந்த பேச்சையெல்லாம் விட்டுவிடுங்கள். அடுத்து என்ன செய்வது என்பதுதான் முக்கியம். காந்திஜி ஒரு பொது தலைவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க அகமதாபாத் சென்ற போது என்ன நாடகம் நடந்தது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும்.
5: இப்போது புரட்சியின் ஜோதி உங்கள் கைகளில் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் கல்கத்தாவுக்கு திரும்புகிறோம். சுதந்திரம் கிடைக்கும் வரை நாட்டின் விடுதலைக்கான போராட்டம் நிறுத்தப்படக்கூடாது. யதுகோபால் முகர்ஜி முடிவெடுத்தபடி சங்கத்தின் அரசியலமைப்பு தயாரானது. 1923 செப்டம்பரில் டெல்லியில் நடந்த இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் சிறப்பு அமர்வுக்கு பிறகு கான்பூரில் நடந்த இந்த கூட்டத்தில் நம் இளம் நண்பர்கள் அனைவரும் அதிருப்தியில் மூழ்கினார்கள். இன்று கான்பூர் கூட்டத்தில் எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை என்று முடிவு செய்ய வேண்டும். ஊக்கத்திற்கு பஞ்சமில்லை. பற்றாக்குறை என்றால் அது பணமே.
1: என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது.
5: என்ன திட்டம் சொல்லுங்கள்.
4: விருந்துக்கு பணம் சேகரிக்க பாம்ரவலியில் 1924 ஆண்டு டிசம்பர் 25 அன்று பிஸ்மில் தலைமையில் ஒரு கொள்ளை நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது.
2: சலாம் அலைக்கும் பிஸ்மில்லா சாஹேப்.
1: கூறுங்கள்.
2: நான் அஸ்வாகுல்லா கான் வார்சி.
1: சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்தீர்கள்?
2: நான் ரியாசத்துல்லாவின் தம்பி.
1: ரியாசத்துல்லா கார்.
2: ஆம் பிஸ்மில் சாஹிப், அவர் உங்களோடு நடுநிலை பள்ளியில் படித்தார்.
1: அமருங்கள்.
2: நன்றி.
1: இங்கு

0: எப்படி வர நேரிட்டது?
1: பிஸ்மில் சாஹிப், நான் மைன்பூர் சூழ்ச்சியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். புரட்சியாளர்களின் குருவான கேந்தாலால் தீட்சித்தை சிறையில் இருந்து தப்பிக்க நீங்களும் உங்கள் தோழர்களும் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான திட்டத்தை செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். முழு கதையையும் கேட்பது வேடிக்கையாக இருந்தது பிஸ்மில் சாஹிப்.
0: சகோதரரே, பாருங்கள், கவிதைகள் மட்டும்தான் எழுதுகிறேன். அரசாங்கத்துக்கு ஏதோ தவறான புரிதல் இருக்கும் என தோன்றுகிறது. சிலர் தவறான தகவல் கொடுத்திருக்கலாம்.
1: உங்கள் கவிதைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நானும் நாட்டுக்காக மனதார ஏதாவது செய்ய விரும்புகிறேன்.
0: அவசியம் செய்யுங்கள், அது ஒரு நல்ல விஷயம்.
1: அல்லாஹ்வுக்கு நன்றி. பிஸ்மில் ஐயாவை பார்த்து விட்டேன், ஆனால் அவரது குரலில் முன்பு போல உயிர்ப்பு இல்லையே. அவரும் அப்படி என்ன செய்வார்? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் பலத்த அவநம்பிக்கை உள்ளது. எங்களை பணியில் சேர்ப்பதாலோ அல்லது தகவலாளிகளாக்கியோ பிரிட்டிஷ் அரசு முஸ்லிம்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது. என்ன செய்வது? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் பிளவை உருவாக்கி புரட்சியின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த பிஸ்மில் ஐயாவின் மனதை வெல்வதோடு நாட்டை விடுவிக்கவும் போராட வேண்டும்.
2: சத்தியமாக சொல்கிறேன், பிஸ்மில், அஸ்வாக் இருவருக்குமான ஒரு வருட நட்பில் இவர்கள் இருவருக்குள்ளும் உள்ள நட்பு அபரிதமானது.
3: பிஸ்மிலும் அஸ்வாக்கும் ஒரே தாயின் இரட்டை பிள்ளைகள் போல தெரிகிறது நண்பா.
2: ஆமாம், இருவருமே நண்பர்களாகிவிட்டதால் நம் கட்சியின் பலமும் ஆதிக்கமும் அதிகரித்து விட்டது. இனி ஆங்கிலேயர்களுக்கு அச்சமும் மேலோங்கிவிட்டது.
3: நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். தேசபக்திக்கு எந்த மதமும் சமூகமும் தெரியாது என்பது இவர்களை பார்க்கும் போது நிரூபணமாகிறது. பிஸ்மிலை போல அஸ்வாக்கும் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்வதற்கு உறுதி எடுத்து இருக்கிறார்.
2: இறுதியாக ஓர் உறுதியான ஆரிய சமாஜ்வாதிக்கு ஒரு உண்மையான முஸ்லீமுடன் நட்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நாட்டுப்பற்றின் நெருப்பில் கொதிக்கும் இரண்டு ஜுவாலைகள் இணைந்து விட்டனர். இருவரின் லட்சியம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வது. நாட்டுக்காக இது நடக்க வேண்டியதுதான்.
3: சில நேரங்களில் இது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று நாம் பெரும்பாலும் நமது மதத்தையும் நம்பிக்கையும் முதன்மைப்படுத்தி மற்றும் புரட்சிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளித்து இளைஞர்களின் சுதந்திரத்தின் புதிய குரலாக மாறிய பிஸ்மில் அஸ்வக்கின் ஜோடி இது.
2: ஆமாம், பிஸ்மில் ஐயா தனது பெரும்பாலான நேரத்தை ஆரிய சமாஜ் கோவிலில் செலவிட்டிருக்கிறார். நாட்டில் இந்து முஸ்லிம் மோதல் இருந்த போது கூட அஸ்வாக் ஐயா கோவிலுக்கு செல்வதை தவிர்க்கவில்லை. அப்போது அஸ்வாக்கை அந்த ஊர் முஸ்லிம்கள் எல்லோரும் நாத்திகன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அஸ்வாக் ஐயா உண்மையான முஸ்லிம் தான், அதோடு உண்மையான தேசபக்தரும் கூட.
0: இன்று ஒரு விசேஷ நோக்கத்திற்காக இங்கு கூடியிருக்கிறோம் சகோதரா.
4: சச்சேந்திரநாத் பக்ஷி, தாக்கூர் ரோஷன் சிங், ராஜேந்திர லஹாரி, மன்மதநாத் குப்தா, முகிந்திலால், கேசவ் சந்திரா, ராமகிருஷ்ண கத்ரி, முராலிலால் சர்மா, பன்வாரிலால், அஸ்வக் பாய் மற்றும் அனைத்து நண்பர்களும் இந்திய சுதந்திரத்திற்காக இளமையை மட்டுமல்ல அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். நாடு, நம் எதிர்காலம், குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம். ஆனால் புரட்சி இயக்கம் எண்ணங்களால் அல்ல என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நமக்கு ஒருவேளை சாப்பாடுதான் உள்ளது. புரட்சிக்காரன் வயிற்றை எப்படி நிரப்புவது? பிறகு ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஆயுதங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது.
1: ஆனால் சாதாரண மக்களின் வீடுகளில் கொள்ளையடிப்பதை நிறுத்த வேண்டும்.
0: இவர்கள்தான் அஸ்வாக் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறார்கள்.
1: அப்படி இருந்தும் நாம் இப்படி செய்தால் சமூகத்தில் தவறான செய்தி சென்றடையும். நாம் பொதுமக்களை நம் பக்கம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை புறக்கணிக்க கூடாது. மக்களின் மனதில் புரட்சியாளர்களுக்காக இனம் புரியாத அனுதாபம் உள்ளது. அவர்கள் நம்மை போன்ற புரட்சிக்காரர்களுக்காக நேரடியாக உதவுவதில் தயங்குகிறார்கள். ஆசாத் அண்ணா, தயவு செய்து ஏதாவது சொல்லுங்கள்.
4: பிஸ்மில் ஐயா, நாம் ஏன் அரசாங்க கஜானாவை கொள்ளையடிக்க கூடாது?
5: அரசாங்க கருவூலமா? பண்டிட்ஜி என்ன பேசுகிறார்?
4: அந்த பணமும் நம்முடையதுதான். நம் நாட்டு

0: நாட்டின் பணம். ஆங்கிலேயர்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடித்து நம்மையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
1: நன்றாக சொன்னீர்கள், இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் திட்டம் உறுதியானதாக இருக்க வேண்டும்.
2: ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு பகிரங்க எச்சரிக்கையாக இருக்கும். ராஜேந்திர அண்ணா, நம்மை ஆங்கிலேயர்கள் தீவிரமாக பின்தொடர்வார்கள். அத்தகைய தாக்கத்தை தாங்கும் அளவுக்கு நாமும் நம் கட்சியும் வலுவாக இல்லை.
3: எது எப்படி இருந்தாலும் அஸ்வாக், அவர் யார்? நம்மை விட்டுவிட போகிறார்களா? அஸ்வாக், நாம் இப்போது கூட அவர்களின் கண்களுக்கு உறுத்தலாக தான் இருக்கிறோம்.
2: நீங்கள் சொல்வது சரிதான் ஐயா. திட்டம் நன்றாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்மிடம் தைரியத்திற்கு பஞ்சமில்லை, இல்லையா ஆசாத் ஐயா?
0: சரியாக சொன்னீர்கள், நீங்கள் சொல்வது சரிதான். ரிவால்வரை பயன்படுத்த நமக்கு வாய்ப்பு தேவை, அவ்வளவுதான்.
3: என்னுடைய மனதில் ஒரு திட்டம் உள்ளது.
0: என்னது?
3: அதாவது லக்னோ சஹாரன்பூர் டவுன் பயணிகள் ரயிலை கொள்ளையடிப்போம்.
0: லக்னோ சஹாரன்பூர் டவுன் பயணிகள் ரயிலையா? அதுவும் முழு ரயிலையுமா?
3: இல்லை, இன்ஜினுக்கு பின்னால் உள்ள ரயில் பெட்டியில் ஒரு இரும்பு பெட்டி, அதில் பெரிய பூட்டு உள்ளது. அதில் தான் அரசாங்க மூலதனம் உள்ளது.
1: இது எப்படி செய்வது? ரயிலில் தான் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதே.
3: நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். சொல்ல போனால் ஆங்கிலேயர்களிடம் நாம் இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால்தான் சுற்றிலும் ஒரே ஒரு ஓட்டுநர் தான் இருப்பார். டவுன் பயணிகள் ரயில் சஹாரன்பூரிலிருந்து கிளம்புகிறது. நாம் அதை காக்கோரியில் கொள்ளையடிப்போம். 1925 ஆகஸ்ட் 9 இந்த நாளை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம்.
4: பாரத் மாதா கி
5: ஜெய்!
4: பாரத் மாதா கி
5: ஜெய்!
4: பாரத் மாதா கி
5: ஜெய்!
3: அஸ்வாக், இந்த பையன் எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பு. சீக்கிரம் கிளம்பு, கிளம்பு அஸ்வாக்.
2: இதோ இதோ இதோ நானும் கிளம்புகிறேன். ஆனால் நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்கள்.
3: சீக்கிரம் ஓடுங்கள்.
2: இதோ நானும் வருகிறேன். நீ போ. இப்போது அனைவரும் பார்க்க வேண்டும். அப்புறம் தான் நான் கிளம்புகிறேன்.
6: காக்கோரியில் அரசு கருவூலம் சூறையாடப்பட்டது. கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம்.
1: எவ்வளவு தைரியம்! அரசாங்கத்தின் கருவூலத்தை கொள்ளையடித்தது அரசாங்கத்திற்கே சவால் விட்டது போல் தெரிகிறது. யாரையும் விடக்கூடாது, தூக்கிவிடுவேன். அனைவரையும் கொன்று விடுவேன். ஐ கில் தம் ஆல்.
7: ஒரு மாதத்திற்குள் சந்திரசேகர் ஆஜாத் தவிர பிஸ்மில் மற்றும் அவரது அனைத்து புரட்சிகர கூட்டாளிகளும் ஒருவர் பின் ஒருவராக போலீசாரிடம் சிக்கிவிட்டார்கள். சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலருக்கு நீண்ட ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. பிஸ்மில், அஷ்பாக், தாக்கூர் ரோசன் சிங் மற்றும் ராஜேந்திர லாகிரி எல்லோருக்கும் தூக்கிலிடும் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது.
8: மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 புரட்சியாளர்களும் வெவ்வேறு சிறைகளுக்கு அனுப்பப்பட்டனர். பிஸ்மில் கோரக்பூருக்கு அனுப்பப்பட்டார். அஸ்பாகுல்லா கான் பைசாபாத் சிறையில் அடைக்கப்பட்டார். ரோசன் சிங் அலகாபாத் நைனி சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜேந்திரநாத் லாகிரி கவுடா சிறையில் அடைக்கப்பட்டார்.
2: பாரத் மாதா கி ஜெய்!
9: உனக்கு எவ்வளவு சுமர் இருந்தா கூட வேலை பண்ணிட்டு
8: அஸ்வாக், பிஸ்மில்லும் அந்த இந்துக்களும் தங்களுக்கென்று ஒரு நாட்டை பெறுவார்கள். அது உங்களை பயன்படுத்திக் கொள்ளும்.
2: இதை இந்திய சுதந்திரம் என்று சொல்லுங்கள், இந்துக்களின் சுதந்திரம் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு என்ன புரியும்? நீங்களோ ஆங்கிலேயர்களை புகழ்வதையே பெருமை என்று நினைக்கிறீர்கள். போங்கள், இங்கிருந்து உடனே கிளம்புங்கள்.
3: அம்மாவுக்கு கடிதம் எழுதுவோம். இந்த கடிதத்தின் வாயிலாக இங்கு உள்ள நிலைமையை

0: ஊக்கம் தெரிவிப்போம். அம்மா, இன்று எனக்கு ஷாஜஹான்பூரின் ஒவ்வொரு தெருவும் நினைவிற்கு வருகிறது. அந்த டவுன் ஹால் ரோடு, அந்த ஆரிய சமாஜ் மந்திர், இங்குதான் தேசபக்தியின் முதல் பாடம் கற்றுக்கொண்டோம். எங்கள் சந்திப்புகள் இங்குதான் நடக்கும். அனைத்தையும் கடிதம் வாயிலாக நினைவு கூறுகிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறேன். குறிப்பாக அஷ்பாக், தாக்கூர் மற்றும் ராஜேந்திர லாகிரி ஆகியோரின் பிறந்த இடம் ஷாஜஹான்பூர். ஆனால் எனக்கு மிகவும் உன் நினைவுகளே உள்ளன. உன் பாதங்களில் வீழ்ந்து பணிவிடை செய்து என் வாழ்க்கையை வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை நிறைவேறாது போல் தோன்றுகிறது அம்மா. நான் விரைவில் தூக்கிலிடப்படுவேன் என்ற செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மகன் இந்திய அன்னையின் சேவையில் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டான் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருங்கள். உங்களை நான் இதுவரை கலங்கப்படுத்தவில்லை. இது என்னுடைய கடைசி செய்தி. அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று நான் நம்புகிறேன். இப்படிக்கு உங்கள் பாசத்திற்குரிய மகன் ராம் பிரசாத் பிஸ்மில்.
1: ராம் பிரசாத், ராம் பிரசாத், உன்னை சந்திக்க உன் அம்மா வந்திருக்கிறார்கள்.
0: வாருங்கள் அம்மா. நீங்கள் ஏன் இங்கே?
2: ராம் பிரசாத், உன் கண்களில் கண்ணீரா? என் மகன் வீரன் என்று இருந்தேனடா. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சத்தியம் செய்வார்கள். உன்னுடைய பெயரை கேட்டாலே இந்த வெள்ளைக்கார அரசே நடுநடுங்கும். உன் கண்களில் கண்ணீரா? என் துணிச்சலான மகன் மரணத்திற்கு இவ்வளவு பயப்படுவான் என்று எனக்கு தெரியாது.
0: அம்மா, உங்களின் இந்த மகன் மரணத்திற்கு சிறிதும் பயப்படுவதில்லை அம்மா, சிறிதும் பயப்படவில்லை. இத்தகைய மரணம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அம்மா. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வாய்த்துள்ளது அம்மா. உங்கள் மகன் இந்த விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலி அம்மா, மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு தாய் நாட்டிற்காக தூக்கு மேடையில் ஏறும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த கண்ணீர் பயத்தின் காரணமாக அல்ல அம்மா. நான் என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவ விரும்புகிறேன் அம்மா, கழுவ விரும்புகிறேன்.
2: ஒருபொழுதும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. எல்லோரும் பாருங்கள், என் செல்ல பிள்ளை நாட்டுக்காக சிரித்துக் கொண்டே தூக்கு கயிறை முத்தமிடுவார். நாட்டுக்காக சிரித்துக் கொண்டே தூக்கு கயிறை முத்தமிடுவார் என்று எல்லோரிடமும் சொல்லி.
0: அம்மா, அம்மா,
2: சத்தியம் செய்றாம். ஒவ்வொரு பிறவியிலும் நீ என் வயிற்றில் பிறப்பாய். ஒவ்வொரு பிறவியிலும் உன் தாயாக நான் தானடா இருப்பேன். ஒவ்வொரு பிறவியிலும் நானே உன் தாயாக இருப்பேன் மகனே.
0: அம்மா, 19ஆம் தேதி என்ன நடக்க இருக்கிறதோ அதற்கு நான் தயாராகிவிட்டேன். இதெல்லாம் என்ன அம்மா? இது உடலில் ஏற்படும் ஒரு சிறு மாற்றம் மட்டும்தான். அம்மா, தாய் நாட்டிற்கு சேவை செய்ய என் ஆன்மா விரைவில் திரும்பும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லுங்கள் அம்மா. அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லுங்கள். நான் இந்த உலகில் வாழ விரும்பவில்லை. எனக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் விருப்பம் இல்லை அம்மா, சொர்க்கத்திற்கும் செல்வதற்கு விருப்பம் இல்லை. இந்திய தாயே, எனக்கு ஒரு வரம் கொடு. நான் எப்போதும் இந்தியாவை பற்றி நினைத்து பைத்தியமாக இருப்பேன். கோடிக்கணக்கான துக்கங்கள் ஏற்பட்டாலும் நான் என் இனத்திற்காக சேவை செய்வேன் இந்திய தாயே. அம்மா, விடை கொடுங்கள் அம்மா. நான் மீண்டும் பிறப்பெடுப்பேனே, ஆனால் அது இந்தியாவில் தான்.

0: இருக்கும், அது இந்தியாவில் தான் இருக்கும். உன் வயிற்றில் பிறப்பெடுப்பே அம்மா. வாழ்க என் தாயகம், வாழ்க என் பாரதம், வாழ்க என் இந்தியா.
1: ராம்!

0: 1927 டிசம்பர் மாதம் 19 தேதி கோரக்பூர் சிறையில் பிஸ்மில் தூக்கிலிடப்பட்டார். அவர் நாட்டுக்காகவே வாழ்ந்தார். நாட்டுக்காகவே தன் உயிரையும் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்து விட்டார். தாய் நாடுதான் நமக்கு எல்லாமே. அவருடைய இந்த தியாகத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்து போற்றுவோம். வாழ்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அக்னிபுத்ர பிஸ்மில், அகில பாரத நாடகம். ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் TS கோபால். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பிஸ்மிலாக SM முத்துகிருஷ்ணன், பிஸ்மிலின் அம்மாவாக கீதாமணி, அஸ்வாக்காக LNG ரவிசங்கர், சசீந்திரநாத்தாக வேலு ஹரிஹரன், யதுகோபால் முகர்ஜியாக கவிஞர் மூரா, யோகேஷ் சந்திர சாட்டர்ஜியாக யு அண்ணாதுரை, சச்சீந்திரநாத்தாக ஜான் பாக்கிய செல்வம் மற்றும் நிலையத்தார் ஆனந்த், அமிர்தராஜ், விஜயகுமார், செந்தில் முருகன் ஆகியோர். ஒளிப்பதிவு இ வள்ளி. அமைப்பில் உதவி SM முத்துகிருஷ்ணன். அமைப்பு வேலு ஹரிஹரன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்களினி கேட்கலாம் ஆர். லட்சுமி பிரியா அவர்களின் பாட்டு, ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கும்பகோணம் கே. சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் தியாகராஜ பாலே சுமாம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கௌளை ராகம் ஆதி தாளம்.

இசை நிகழ்ச்சியில் ஆர் லக்ஷ்மி பிரியா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து நீ வண்டி தெய்வமோ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம் ஆதி தாளம்.

மகத மனித மக மத மத நித நிக நித நித நித மத நித

நிதானி மதனி.

நிகழ்ச்சி நிறைவாக இருமலு ரோகம் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், பிந்துமாலினி ராகம், சந்த தாளம்.

இசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர். லக்ஷ்மி பிரியா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கும்பகோணம் கே. சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.1°C, பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28°C, பதிவான ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38-39°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28-29°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். சுற்றுச்சூழல் காக்கும் மின் ஊர்திகள் எழுதி வழங்கியவர் எம். ராஜலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா. மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர். விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் பள்ளி பேருந்தும் பாதுகாப்பும் பிரபு சங்கர் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணும். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். 9:00 அரங்கிசையில் காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு. வி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின். ஈரோடு கே. நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ். பாலாஜி சாயராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் விக்னேஷ் ஈஸ்வர் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம். ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின். மன்னார்குடி வி. ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் மித்ரா அழகுவேல் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் அருண் தமிழ் யாழினி முதற் பகுதி. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் என். புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரீஷ் பண்டாரி. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன்.

அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், பயறு வகை பயிர்களும் அதன் முக்கியத்துவமும், திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 தியாகராஜரின் தீர்த்த யாத்திரை இசை பேருரை, நிகழ்த்துபவர் TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், 10:30 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களை.